ஜெமினி திரைப்படத்துக்காக பரத்ராஜன் இசையில் எஸ்பிபி பாடிய ஒரு இனிமையான பாடல் ஒளித்து ஓய்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 40 நிமிடமாகவே இந்த வரை நிகழ்ச்சி ஓடிந்திருப்பதாக இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதே வேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அறுப்பு நகர்ந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? இன்று தன்னுடைய அன்பு மகள் சபிகா தன்னுடைய 7வது அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு அப்பா அப்துல் ஜமார், அம்மா ஃபரிதா, அதே போல உம்மம்மா, அதே போல அண்ணாமார்கள், உற்றார், உறவினர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். மயிலம் மாவட்டத்தில் பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டிருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சுமுதிரை வகத்தோட்டம் சின்னைய மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஜெமீலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி அர்ச்சனிகள், ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகி, சின்னத்தம்பி ஆகியோர் நிகழ்ச்சி ஓடிந்து கொண்டு பல பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பனாவதி சரோஜினி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்திருந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாராயஷ்ட சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை பகவந்தலாவிலிருந்து சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அக்கறை பற்று பொப்டிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம். அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி அனைவருக்கும் இனிய நாளாக அமைதிட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எழுந்து கூட பேருவலிருந்து ஜெய் எம் ரிஷ்வான் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெந்தி மல்லா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பகவந்தலாவ கேம்பியன் வந்து குமரன் நிகழ்ச்சி கேட்டு மாரையம்பதிலிருந்து இதயரத்னம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். மணிமாறன் அகப்புத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். குடும்ப உறவுகளான கமலவேணி, டில்ருக்ஷன், யவிஷ்ணா, கதிராய் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ராஜகோபால், பாலா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை மாணிக்கா வந்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு திமோதரை கோகுலா குடும்பத்தினர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு விஜயகுமார், திவா, விதுரா, அதினியா, சாந்தன், லக்ஷன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்ப கேட்டு முத்தியா மணி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கொட்டக்கலை ட்ரைட்டன்ல இருந்து வத்தல் இந்த நிரஞ்சினி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஷக்கிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. ஐட்டன் கேம் வெளியிலிருந்து சுந்தர் தங்கசுரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கூட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறையான பாடல் ஒரு இனிமையான பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடுகின்ற ஒரு சூப்பரான பாடல். இசை புயல் ஏ ரகுமானின் இசையில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் டியூட் திரைப்படத்துக்காக ஒலிக்க ஆரம்பிக்கிறார்.

நைட்டு போடு இசைப்புயல் ஏ ரகுமாண்ட இசையில எஸ் பி பானு சுப்பிரமணியோட குரல்ல ஒரு இனிமையான பாடலை அப்படியே கேட்டு வந்திருக்கோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பாடல நிறைய பேர் கேட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொன்னாங்க இந்த பாடல் ரொம்பவுமே நல்லா இருக்குது, இந்த பாடல் தங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைந்து கொண்டு பாட விரும்பிக்கிட்டு கிரிப்போர் விருந்து சசி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவரை மஸ்கிலியா பிரவுன் சீக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி தன்னையும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு கடவுளிலிருந்து விமலா தேவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி, இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஆட்டோ விஸ்வநாதன் எட்டியாந்தோட்டில இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். எட்டினந்து கோபு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கெண்டி பெண்வெளியிலிருந்து ஜெய சித்ரா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. எழுத்தனிலிருந்து ராதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான உறவுகள் யாரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட திரும்ப கேட்டுக்கிறாங்க. மொனராகலிருந்து தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இதில் கஸ்கினிலிருந்து பானு சுப்பிரமணியம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ரோஷான் எட்டியந்தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்.

நாடு முழுவதும் 102.6 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சி நேரம் காலை 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேற்பத்தங்கள் 0-3-7-7-5-0-3 அதே போல 0-3-7-7-5-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0-6-0-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0-6-0-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகுரன் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் பண்டாரவளிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷன், ஷபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பகவந்தலாவிலிருந்து ரேகா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு வெளிமடிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கல்கேவத்த ஆனந்தம் இருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலை ரெக்னோ ஹோட்டல் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கும்லி வந்திருக்கிறாங்க. இணையத்தனக்குள் பொன் குரு வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரு வணக்கம் அக்கா பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பூனாங்கல் இருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கிறாங்க. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தயா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு பாடல்கள் அருமையாக இருக்கிறது என்று பகிர்ந்து கொண்டு ஹெடன் கேம்பளில இருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கோஷ்டலாந்த கிருஷ்ண காந்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இருந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்

இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:32 வரை, ராகுகாலம் காலை 10:32 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:32 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இரக்கம், ரிஷபம் உயர்வு, மிதுனம் பரிவு, கடகம் சோர்வு, சிம்மம் அச்சம், கன்னி விவேகம், துலாம் சினம் விருச்சிகம் இன்பம், தனுசு பக்தி மகரம் நிறைவு, கும்பம் தனம் மீனம் உறுதி. மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இரக்கம், ரிஷபம் உயர்வு, மிதுனம் பரிவு, கடகம் சோர்வு, சிம்மம் அச்சம், கன்னி விவேகம், துலாம் சினம் விருச்சிகம் இன்பம், தனுசு பக்தி மகரம் நிறைவு, கும்பம் தனம் மீனம் உறுதி. இவை இன்றைய நாளுக்கான

திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் உதித் நாராயணன் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய ஒரு இனிமையான பாடல் வந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் மட்டாளிச்சிணிந்து நௌஷாத் நிகழ்ச்சி கேட்டுருக்காங்க. பாடல் திரைக்குள்ள அருமையாக இருக்கிறது, வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பகவந்தராவ கேம்பின் இந்த அழகு நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை பூனாங்கலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ரத்னசெல்வி, மதுஷிகா, லக்ஷிகா, தில்ஷான், டிலக்ஷன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. திருக்கோவில் விநாயகபுரத்திலிருந்து சுஜித்ரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாடல் தெரிவுகள்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு புதுச்சேரி கோவிந்தன் பேட்டிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு பசரை தம்பி ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். புவனேஸ்வரம் மங்ககரிசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. பாடல்களா மறுமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம். அம்மா தவமணி, தயாரணி, சாருஜன், பன்குடாவளி, அழகசுந்தரமையா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம். அருமையான பாடல் தொகுப்பு நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வகைத்தோட்டம் சுமோதரை சின்னையா மகாதேவன் குடும்பம், எட்டையந்துட்டை ஆட்டோ விஸ்வநாதன் குடும்பம், வத்தலை ஐயக்கண்ணு, பென்ற கெஸ்டேட் குமார், தங்கத்துறை ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தர்சினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. சஞ்சீவன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். கொட்டும் மழையிலும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். விளக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 400 அருணசுதன் வந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு லபுக்கலையில இருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹப்பத்தலை புதுக்காடுல இருந்து ரஜினி லாவண்யா வந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வியோ இருந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கிரியல்ல ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நம்மளோட கொட்டுக்காத்தனிலிருந்து நிக்லஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திலிருந்து ரெய்னாஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாரா எஸ்டேட்லிருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ககல்வளத்தோட்டம் லட்சிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் அப்பா சிவக்கு அம்மா மஞ்சு ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. முல்லைத்தீவு உடுப்பு குளம் சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம். வேலைவத்தை சந்தோஷ் பூக்கடைந்த நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நாவட்காடு ரைட் நோட் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சியில் அடுத்தும் இனிமையான பாடல் ஒழிக்க காத்திருக்கிறது. ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது விடியல் நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்களின் காற்றலின் காதலி ஆர்ஜி சிவானே. நன்றி சொந்தங்களே.

0: அடிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் விஃபமின் 102.6 அலைவரிசையினோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு எடுத்துக் கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான பல செய்திகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக நாட்டின் பல பகுதிகளிலும் சீரற்ற வானிலை நிலவுகிறது. கடும் மழை பெய்கிறது. மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தொடர்பான செய்திகள் முக்கியமாக இருப்பதற்கான அதேபோல் ஆட்டன் மற்றும் நூரலியா வளையங்களில் பாடசாலைகளுக்கு இன்று தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதான செய்திகளும் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம். நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பேசுபொருளாக மாறியிருந்த விவகாரம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான விவாதம், இரண்டாம் வாசிப்பு விவாதம் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஆரம்பமானது. இன்றைய தினம் விவாதம் இடம்பெற்று இந்த மாலை அது தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெறப் போகிறது. நேற்றைய விவாதத்தின் போது ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இதன பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த தமக்கு தேவையான நீதிபதிகளை அமைப்பதற்காக கொண்டு வருவதற்காகத்தான் அரசாங்கம் இந்த மறுசிறப்பை கொண்டு வந்திருப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டை முன்வைக்க இந்த விடயத்திற்கு நேற்று தினம் அமைச்சர் அசன நாணயக்கார, ஆனந்த விஜயபால, விஜித் ஹேரத் உள்ளிட்ட பலரும் கருத்துக்களை முன்வைத்து பதில் வழங்கியிருந்தார்கள். எனவே நீதிமன்றத்தில் குவிந்து கிடக்கின்ற வழக்குகளை நிறைவு செய்து மக்களுக்கு நியாயத்தை துரிதமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலும் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குகின்ற நோக்கத்தை அடிப்படையாக வைத்துமே இந்த மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவித்திருக்கிறது. தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணும். எனவே மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். அந்த மக்கள் ஆணைக்கு அமைய இந்த நடவடிக்கையை நாங்கள் துரிதப்படுத்தப் போவதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் பார்க்கலாம். இதேபோல இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று தினம் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் நுழைகின்ற பொழுது வசந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் தெரிவித்த கருத்து உள்ளிட்ட பல விடயங்களும் பத்திரிகையில் முக்கியமாக இருப்பதை காணலாம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏனைய கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தை அடுத்து பல கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. சாகர காரியவசம் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே அந்த செய்திகள் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. அடுத்து நாமல் ராஜபக்சே பாராளுமன்ற உறுப்பினருடைய இன்னும் ஒரு வழக்காக இருக்கின்ற கிரீஸ் வழக்கு தொடர்பான விவகாரத்தில் ஜானகி என்றவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நாமல் ராஜபக்சேவுக்கு லஞ்சம் வழங்கிய குற்றச்சாட்டு அடிப்படையில் கிரீஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளரான ஜானகி கைது செய்யப்பட்டு அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்பான விவகாரங்கள் பிரதானமான செய்திகளாக இருக்கிறது. சிரந்தி ராஜபக்சே சிங்கப்பூர் சென்றார். வழக்கு விசாரணை ஒன்றுக்காக அல்லது இது தொடர்பான சிஐடி விசாரணைக்காக அவர் இருக்கிறோம். முதலாவதாக நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்து வருகின்ற கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் மற்றும் மக்களுக்கு விடுத்திருக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகள் குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, மகா வெசி ஆபதா மரண துணாக் அயக் அத்துர்தாங் என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்று காலம். கடும் மழை காரணமாக 3 மரணங்கள் பதிவாகி இருக்கின்ற அர்த்தங்களினால் ஒருவர் காணாமல் போயிருப்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அத்தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. சீரற்ற காலநிலையால் 2111 பேர் பாதிப்பு, 1 உயிரிழப்பு, 10 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையும், இன்றைய தினகரன் பத்திரிகையில் சீரற்ற காலநிலை, நாடு முழுவதும் சிவப்பு செம்மஞ்சள் எச்சரிக்கைகள், மலையக பிரதேசங்களில் மண் சரிவு அபாயம் என்பதாக தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையால் 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 583 குடும்பங்களைச் சேர்ந்த 2113 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வீடு முழுமையாகவும் 213 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ள அதேவேளை இருவர் உயிரிழந்ததோடு ஒருவர் காணாமல் போயிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. தொடரும் மழையின் காரணமாக ஜின் கங்கை மற்றும் நில்வளா கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பல வீதிகளும் தாழ்நில பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக அக்குரஸ், சியம்பலாகுடு, பசுகுடு ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து முழுமையாக தடைபெற்றிருக்கிறது. குறித்த பகுதி மக்கள் மாற்று வீதிகளை பயன்படுத்தினாலும் அவ்வீதிகளில் பெரிய குழிகள் ஏற்பட்டுள்ளதால் பயணம் செய்வது மிகவும் கடினமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அக்குரச, மாரகோடு மற்றும் மொரவக்க நெலுவ வீதிகளில் சில பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி வருவதால் போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டுள்ளன. இந்த சூழலில் 8 பிரதேச இளைஞர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதற்கமைய மாத்தறை மாவட்டத்தில் பாஸ்கோடு, கொட்டபுலம், பிட்டபேத்தர், அக்குரஸ், அத்துருளியம், ஆலிம்படை, கம்புரப்பிட்டியம் மற்றும் தேகோடு ஆகிய பிரதேச இயலால் பிரிவுகளில் ஆற்றுடன் இணைந்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த ஆழமான தாளமுக்கம் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கரைகளை கடந்து இந்தியாவை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இருப்பினும் இன்றும் நாட்டின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பள்ளத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மேல் சப்ரகமோ, மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பள்ளத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை காலி, கம்பஹா, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருணாகல், நுவரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய 10 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக நீர் கொழும்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும், காலியிலிருந்து ஹம்பாந்தொட்டி ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நீர்கொழும்பிலிருந்து பேருவளை ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுக்கிறது. எனவே இந்த விவகாரம் குறித்து மக்கள் மிகுந்த கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையில முன்வைக்கின்றோம். எனவே கடல் பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்படும். இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ந்தும் மழை பெய்ய சாத்தியம் இருப்பதாக திணைக்களம் தெரிவிக்கிறது. எனவே அந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே கூறிக்கொள்கிறோம். குறிப்பாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, மாத்தலை, நுவரலியா, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, பதுல்லை, மொனராகலை, ரத்தினபுரி, கேகால் ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மண்சரிவு எச்சரிக்கை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, குருணாகல், புத்தளம், அனுராதபுரம், பொலனறுவை ஆகிய மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. என மத்திய மாகாணத்தில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மேல் கொத்மலை, விமல சுரேந்திரா ஆகிய நீர்த்தேக்கங்கள் அதன் கொள்ளளவை எட்டியிருக்கிறது. நேற்று பிற்பகல் சில வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் கல்கங்கை, கள்ளிகங்கை ஓடும் பாதையில் தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த பகுதிகளில் தாழ்ந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் வான்பாயும் விமலசுந்தர நீர்த்தேக்கம் தாழ்ந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை என்பதாக தலைப்பிடப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையினால், தொடர் கனமழையினால் அப்பகுதியில் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தற்போதைய நிலைமை தொடர்பில் அவதானத்தோடு செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் மழை பெய்யும் பட்சத்தில் மத்திய மலைநாட்டில் உள்ள ஏனைய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீர்த்தேக்கங்களை அண்மித்த தாழ்நில பகுதியில் மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் அவதானத்தோடு செயற்படுவது அவசியம் என்றும் நேற்று தினம் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் வளிமண்டல திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஆகியன மக்களுக்கு விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை அறிவிப்பாக அந்த விடயங்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் இந்த மத்திய மலைநாட்டின் மலையக பகுதிகளில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுவதான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, சீரற்ற காலநிலை காரணமாக நூரலியா ஹட்டன் வளைய பாடசாலைகளுக்கு இன்று பூட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் பார்க்கலாம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரலியா மற்றும் ஹட்டன் கல்வி வளையங்களுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நுவரலியா கல்வி வளையத்துக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்படும் என நுவரலியா வளையக்கல்வி பணிப்பாளர் TMST திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை ஹட்டன் கல்வி வளையத்துக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக ஹட்டன் கல்வி வளைய பணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஹட்டன் கல்வி வளையத்தில் நாளைய தினத்திற்கான பாடசாலை நடவடிக்கைகளுக்கு பதிலாக வேறொரு தினத்திற்கான நாளில் பதில் பாடசாலை நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு மாணவர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்தின் பாதுகாப்பை முன்னிட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். என ஹட்டன் மற்றும் நுவரலியா கல்வி வளைய பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு அந்த தினத்திற்காக இன்னும் ஒரு தினத்தில் அந்த தினத்துக்கான கால அட்டவணைக்கு அமைய கல்வி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த பகுதிகளுடைய வளைய கல்வி பணிப்பாளர்கள் தெரிவித்திருந்த விடயங்களை மேற்கோள் காட்டி அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். சில பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வருகிறது. எனவே இது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுகின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது இந்தியாவினுடைய ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அதன் தாக்கம் இன்றைய தினமும் நாட்டில் இருக்கும் என்பதாகத்தான் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவகார விடயங்கள் குறித்து நாங்கள் இப்போது காணொலி போகின்றோம். அந்த வகையில் நேற்றைய தினம் 22வது அரசியலமைப்பு தொடர்பான இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஆரம்பமாக இருக்கிறது. இன்றும் இடம்பெறப் போகிறது. இன்று மாலை வாக்கெடுப்பு இடம்பெறப் போகிறது. நேற்றைய தினம் இந்த 22 தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அந்த செய்திகள் வந்திருப்பதை காணலாம். அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நீதிமன்ற மறுசீரமைப்பு தண்டனை வழங்கவே அன்றி அச்சுறுத்தல் அல்ல, அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான முதற் பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல இன்றைய தினம் திவ இன பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அபி விசிதக கேன்னே ஏகாதிபதி வெண்ணவாத் மர்தனே கரண்ணவாத் நொவே உசாவி காரியம் கரண்ணாய் அதிகர நேமத்தி அர்ஷனக்கியாய் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் திவைன பத்திரிகையும் அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இணைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமான பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். நேற்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை காணலாம். எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் வாக்குறுதிக்காகவே 22 திருத்தம் குற்றச்சாட்டுகள் பொருட்டல்ல என அமைச்சர் அர்ஷன திட்டவட்டம் என்பதாக அந்த செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நீதிமன்ற கட்டமைப்பில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதும் ஊழல்வாதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் தண்டனை வழங்குவதும் நீதித்துறைக்கு எவ்வாறு அச்சுறுத்தலாக அமையும், சர்வாதிகாரத்தை அமுல்படுத்தவோ எவரையும் அச்சுறுத்தவோ அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை கொண்டு வரவில்லை, மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி அமைவாகவே இந்த திருத்தங்கள் மேற்கொள் கொண்டு வந்திருக்கின்றோம், இதனால் மக்கள் உண்மையில் பயனடைவார்கள் என்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் நேற்றைய தினம் இந்த நீதிமன்றத்தில் இதனை சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற போது தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அங்காங்கு சிதறிக்கிருக்கின்ற எதிர்க்கட்சிகளின் போலியான குற்றச்சாட்டுகளை கவனம் செலுத்தப் போவது எனவும் அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். நிறைவடைந்துள்ள பதவிக்காலத்தில் மக்களாணைக்கு அமைவாகவே செயற்பட்டுள்ளோம், எனவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி அமைவாகவே நீதிமன்ற கட்டமைப்பை மறுசீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற கட்டமைப்பில் சுமார் 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் காணப்படுகின்றன. இந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமாயின் அதற்கான ஆளணி மற்றும் பௌதீக வளங்கள் போதுமான அளவுக்கு வழங்கப்பட வேண்டும். இதற்கமைவாகவே அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் காணப்படும் ஆளணி மற்றும் பௌதீக வள பற்றாக்குறைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. காணப்பட்ட வெற்றிடங்களுக்கு முறையான வழிமுறைகளுக்கு அமைவாகவே நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஏனைய நாடுகளில் 10 லட்சம் பேருக்கு 41 நீதிபதிகள் உள்ள நிலையில் இலங்கையில் 10 லட்சம் பேருக்கு 20 நீதிபதிகளை காணப்படுகின்றன. இவ்வாறான குறைபாடுகளால் தான் நீதிமன்ற கட்டமைப்பில் 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நீதிமன்ற செயற்பாடுகளை விரைவுபடுத்தும் நடவடிக்கைகள் அனைத்தும் தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்ற கட்டமைப்பின் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கடந்த கால அரசாங்கங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. எதிர்க்கட்சியில் இருக்கும்போது திருடர் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் பதவிக்கு வந்தவுடன் திருடனின் தோளில் கைப்போட்டு செல்வார்கள். இவ்வாறான அணுகுமுறையை நாங்கள் பின்பற்றப் போவதில்லை. ஆகவே வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்த வேண்டிய தேவையும் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டிய பொறுப்பும் எமக்கு உண்டு. சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. திருடர்களை சிறையில் அடைப்பதால் மாத்திரம் ஊழலை இல்லாதொழிக்க முடியாது என்றும் எதிர்க்கட்சியினர் குறிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊழல்வாதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதால்தான் ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக செயற்படவில்லை. அதனால்தான் இன்று ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்க்கின்றார்கள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதாவது பதவிக்காலத்தை 2 ஆண்டுகள் அதிகரிப்பதால் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நீதித்துறையை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகளின் போதும் சிரேஷ்ட மற்றும் அனுபவமிக்க நீதிபதிகளின் சேவையை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காகவே 22வது திருத்தத்துக்கு எதிராக செயற்பட்டு தவறான நிலைப்பாட்டை தோற்றுவித்தார்கள். 22வது திருத்தம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று போலியான நிலைப்பாட்டையே ஒரு தரப்பினர் முன்வைத்தார்கள். அது அவர்கள் அரசியல் கொள்கை என்பதால் நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை. வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்தி ஊழல்வாதிகளுக்கு சட்ட பிரகாரம் தண்டனை அளிப்பது எவ்வாறு அச்சுறுத்தலாக அமையும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அரசு நாணயக்கார இந்த சட்டமூலத்தை சார்பில் 2வது வாசிப்பை ஆரம்பித்து வைத்து உரையாற்று போது தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் இந்த ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாகவும் கல்வர்கள் அல்லது ஊழல் தொடர்புடைய என்று எதிர்க்கட்சி இருக்கும் போன்ற கூச்சல் அழைப்பு விட்டு ஆளுங்கட்சிக்கு வந்தவுடன் அவர்களை கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் கடந்த கால ஊழலுக்கு எதிரான செயற்பாடாகிறது. ஆனால் எமது அரசாங்கம் அவ்வாறு அல்ல. இந்த ஊழலுக்கு எதிராக கடுமையான தண்டனை வழங்கப்படும் போதுதான் எதிர்காலத்தில் இந்த ஊழல்களை தடுப்பதற்கான விடயங்களை மேற்கொள்ள முடியும். எனவே 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. எனவே அந்த தேங்கி கிடக்கின்ற வழக்குகளை விரைவில் நிறைவு செய்து மக்களுக்கு துரிதமாக நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே மக்கள் வழங்கிய ஆணை கமைவாகத்தான் நாங்கள் 22 பார்லிமெண்ட்டில் சமர்ப்பித்து இதை நிறைவேற்ற எதிர்பார்த்திருப்பதாகவும் அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. மேலும் பலரும் நேற்று தினம் பார்லிமெண்ட்டில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதுடன் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை வெளியாயிருக்கின்ற மேலும் சில முக்கியமான செய்திகள் துறையில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, தமக்கு தேவையான நீதிபதிகளை தக்கவைக்கவே 22வது திருத்தம் பாராளுமன்றத்தில் அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இதுவரையில் ஏதும் குறிப்பிடவில்லை. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக எஞ்சியுள்ள பதவிக்காலத்துக்குள் நாட்டுக்கு பொருத்தமான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமா, தமக்கு தேவையான ஒரு சில நீதிபதிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே அரசியலமைப்பின் 22வது திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுதுறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜிபி பெரேரா அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே நீதித்துறை மறுசீரமைக்கப்படுவதற்கு நாங்கள் ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த மறுசீரமைப்புகள் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக அமையக்கூடாது. அரசியலமைப்பு 22வது திருத்தத்தை அரசாங்கம் எவ்விதமான வெளிப்படையையும் வெளிப்படையான கலந்துரையாடலும் இன்றி கொண்டு வந்திருக்கிறது. தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் நோக்கத்துடன் தான் அரசாங்கம் ஆரம்பத்தில் செயற்பட்டது. ஆனால் எழுந்த கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து ஒட்டுமொத்த நீதிபதிகளின் காலத்தையும் அதிகரிக்க வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது என்பதாக அஜித் பெரேரா அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதே போல பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஆனந்த விஜயபால அமைச்சர் அவர்களும் இந்த விடயம் தொடர்பாக விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. நீதித்துறை அதிகாரத்தை கைப்பற்ற நிறைவேற்றுத்துறை முயற்சிக்கவில்லை, எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நிராகரித்த அரசாங்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் ஊடாக நீதித்துறை அதிகாரத்தை நிறைவேற்றுத்துறை கைப்பற்ற முயற்சிப்பதாக எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கின்றோம். ஏனெனில் எமக்கு இருக்கும் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட நாங்கள் பயன்படுத்துவதில்லை. ஜனநாயகம், சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக பல சட்டங்கள் எதிர்வரும் காலப்பகுதியில் ஏற்றப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற உறவுகள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நேற்று தினம் இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது கருத்துக்களை முன்வைக்கும் போதே இதனையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவருக்கு மேலும் தெரிவிக்கின்ற போதும், ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் சட்டத்தின் ஆட்சியையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு பல கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும், குற்றவாளிகள் சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகும். அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் அதற்கு எதிராக செயற்படுவதோடு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் விரும்புவதில்லை. காலம் காலமாக வழக்குகள் நிலுவையில் இருப்பது போன்றும் தொடர்ந்தும் அவை நிலுவையில் இருக்க வேண்டும், அப்போதுதான் தாம் பாதுகாக்கப்படுவோம் என நினைக்கிறார்கள். அவர்களின் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக மக்களின் எதிர்பார்ப்பை எம்மால் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பலப்படுத்த கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டுகால பகுதியில் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்படுவது தற்போது தீவிரமடைந்துள்ளது. இந்த விசாரணைகளின் போது பல அரசியல்வாதிகள் பெயர்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால்தான் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் கலக்கமடைந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் ஊடாக நீதித்துறை அதிகாரத்தை நிறைவேற்றுத்துறை கைப்பற்ற முயற்சிப்பதாக எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கிறோம். ஏனெனில் இருக்கும் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட நாங்கள் பயன்படுத்துவதில்லை. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் நோக்கம் எமக்கு இல்லை. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அமைவாக நாங்கள் செயற்படுகிறோம் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இதேபோல விஜய் தேரத் அமைச்சர் அவர்களும் நேற்று விவாதத்தில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்துக்களும் இன்று தினம் தினகரன் பத்திரிகையின் முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. அவர் தெரிவித்த கருத்து, மக்கள் ஆணையை நிறைவேற்றவே 22 அறிமுகம் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகின்றது. அதேவேளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்து, அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தனிநபரை இலக்காக கொண்டதல்ல, அமைச்சர் விஜய் தேரத் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தனிநபரை இலக்காக கொண்டு செய்யப்படவில்லை, சகல விடயங்கள் தொடர்பிலும் ஆராய்ந்து முறையாகவே இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றோம். இதன் மூலம் நீதி வழங்குவதில் நிலவும் தாமதங்களை நீக்கி மக்கள் வழங்கிய ஆணைக்கமைய எமது பொறுப்புகளை சரிவர செய்வோம் என வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தேரத் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போது அவர் மேலும் சில கருத்துக்களை முன்வைத்தார். இந்த நாட்டில் இன்றிருப்பது நீதியை நிலைநாட்டும் அரசாங்கமாகும், அதற்காகவே மக்கள் ஆணை கிடைத்துள்ளது. தாமதிக்கும் நீதியானது மறுக்கப்படும் நீதிக்கு சமனாக கருதப்படுகிறது. அதனால் மக்களுக்காக அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது நாட்டில் நீதித்துறையில் நிர்வாக கட்டமைப்பு சரியாக செயல்படாத காரணத்தினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், வழக்குகள் தாமதமாகின்றன,
குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதனால் முழு கட்டமைப்பிலும் மாற்றங்களை செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதித்துறையில் மட்டுமின்றி போலீஸ் துறையிலும் பிரச்சனைகள் தீர்த்து அதிகமானவர்களை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதேபோன்று ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கப்படுகின்றன. அத்துடன் சட்டமாதிபர் திணைக்களம் உள்ளிட்ட நீதித்துறையோடு தொடர்புடைய சகல கட்டமைப்புகளிலும் மாற்றங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதன் முதற்கட்டமாகவே 22வது திருத்தம் மூலம் நீதித்துறையில் மாற்றங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நாங்கள் இதனை தனிநபரை இலக்காக கொண்டு செய்யவில்லை. சகல விடயங்கள் தொடர்பிலும் ஆராய்ந்து முறையாகவே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த திருத்தத்தை எமது அதிகாரத்தை உறுதிப்படுத்தவோ தனி கட்சி ஆட்சியை அமைக்கவோ கொண்டுவரவில்லை. இப்போதுள்ள நீதிபதிகள் அனைவரும் எமது காலத்துக்கு முன்னர் பதவிக்கு வந்தவர்களே. இப்போது 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆனால் இங்கு 4011 நீதிபதிகள் இருக்கிறார்கள். பல வருடங்களாக வழக்குகள் இழுத்தடிக்கப்படுகின்றன. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் எங்களுக்கு இந்த விடயத்தில் எந்தவித அரசியல் நோக்கங்களும் கிடையாது. மக்களுக்கான சேவைகளே இதன் மூலம் கிடைக்கும். அதே நேரம் அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை சட்ட மூலங்கள் ஊடாக நீதித்துறையில் அரசியல் ரீதியில் யாருக்கும் தலையீடுகளை மேற்கொள்ள முடியாது. அவ்வாறு செய்யப்போவதும் இல்லை. அத்துடன் நிலுவையில் இருக்கும் வழக்கு விசாரணைகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் விஜயதேரத் அவர்களும் நேற்று தினம் விவாதத்தில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காலம். இதேபோல பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் நேற்று விவாதத்தில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சிகள் முன்வைத்த சில குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை வழங்கியிருந்தார். இப்போது இன்றைய தினம் வாக்களிக்கின்ற போது ஆளும் தரப்பை சேர்ந்த பலர் விலகிவிடுவார்கள், வாக்களிக்க மாட்டார்கள், எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து வாக்களிப்பார் என்பதாக பலரும் பல கருத்துக்களை முன்வைக்க நேற்று இந்த விவாதத்தின் போது பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் திவ இன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. விசிதக சந்தைய அத என்பதாக தலைப்பிட்டு மேக கேன்னே யாபத் லங்காவாக் வெனுவேன் அப்பே சாமூகத்வய அத பலாகன்னு புலவாம் அத்தைக்கும்

பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அனுபவமிக்க நீதிபதிகள் இந்த சேவையில் இருக்க வேண்டியது கட்டாயமாகும். எனவே தாமதமின்றி வழக்குகளை விசாரணை செய்து மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பது அவசியமான விடயம் என்பதாக பிரதமர் அவர்கள் நேற்று தினம் சுட்டிக்காட்டிய விவகாரம் இன்றைய தினம் திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் நீதி தாமதமாவோருக்கான நிவாரணமே 22 அரசாங்க தரப்பில் 158 பேரின் கூட்டு பொறுப்பும் இன்று சபையில் தெரியும் என்பதாக பிரதமர் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்தாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். நோ பொலிட்டிக்கல் எஜெண்டா பிஹைண்ட் அமெண்ட்மெண்ட் என்பதாக பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே பிரதமர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேற்று இந்த விவகாரத்தில் பல முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி பிரதமர் சபையில் உரை நிகழ்த்தியிருந்தார். அதன்போது அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக சகல பத்திரிகைகளும் பிரதானமாக தலைப்பாக வந்திருக்கிறது. அரசியலமைப்பின் 22 திருத்தம் தனி நபரை இலக்காக கொண்டோ அல்லது அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டோ கொண்டுவரப்படவில்லை. நீதி தாமதிக்கப்படுவதால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலேயே அரசாங்கம் இதனை கொண்டு வருவதாக பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். காலத்தின் தேவை கருதி இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்ற நிலையில் ஆளும் கட்சி 158 உறுப்பினர்களின் கூட்டு பொறுப்பினை இன்று வெள்ளிக்கிழமை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தனிப்பட்ட நிகழ்ச்சியினர்களின்றி கூட்டு பொறுப்பு நிகழ்ச்சியினருக்கு அமைவாகவே செயற்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் ஆளும் தரப்பில் எவ்வித முரண்பாடுகளும் கிடையாது என்றும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போது பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மேலும் பல விடயங்களையும் பிரதமர் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இந்த விவாதத்தின் போது இந்த ஆளும் தரப்பில் இப்போது பிரச்சனை இருப்பதாகவும் அதில் பல முரண்பாடு காணப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்க அதற்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். 22 விடயத்தில் மேலும் சில விடயங்களை கூறுகிறார். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது, சட்டத்தின் முன் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பதை நிறைவடைந்த 2 ஆண்டுகளில் நாம் செயலொடிவில் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அமைவாகவே செயல்படுகின்றோம். கைதிகளும் சட்டத்தின் பிரகாரம் இடம்பெறுகின்ற எனினும் இதற்கு எதிர்க்கட்சியினரை அரசியல் நிகழ்ச்சிகள் என்ற வடிவத்தை வழங்குகிறார்கள். அரசியலமைப்பின் 22 திருத்தம் நீதிமன்றம் அரசியலமைப்பின் ஒரு அம்சமாகும். நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக நிறைவு கொண்டு வந்து நீதிக்காக காத்திருப்பவர்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும். வழக்குகளை தொடர்ச்சியாக நிலுவையில் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அவ்வாறான சூழல் நாட்டில் சட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை வலுவிழக்க செய்யும். முறைமை மாற்றத்தை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சியினரே புதிய முறைமை மாற்றத்தை ஏற்க தயாரில்லாமல் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். பதவிக்கு வந்து 2 ஆண்டு காலப்பகுதியில் நாம் அரசியல் இலக்கை முன்னிலைப்படுத்தி செயற்படவில்லை. அரசு நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நீதிக்கான கட்டமைப்புகளுக்கு சுயாதீனமாக செயற்பட வாய்ப்பளித்திருக்கின்றோம் என்பதாகவும் பிரதமர் அவர்கள் நேற்று தினம் சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த 22 தொடர்பான வாக்கெடுப்பு இன்று இடம்பெறப்போகிறது. 22 திருத்தம் சபையில் இன்று வாக்கெடுப்பு என்பதாகவும் அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. அரசியலமைப்பின் 22 திரு சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு இன்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் 7 மணிக்கு இடம்பெறவிருக்கிறது. எனவே அந்த சட்டப்புறத்தன்மை தொடர்பான உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் வழங்கியதை அடுத்து நேற்றும் இன்றும் இது தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் தொடர் விவாதம் இடம்பெற்று 7 மணிக்கு இது தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெறப் போகிறது. இந்த திருத்தத்தை 3-1 பெரும்பான்மையோடு நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதாக நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெறப் போகிறது. இவ்வாறு இருக்க நேற்று 22 எதிராக பாராளுமன்றத்துக்கு வெளியில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டார்கள். பொழுதுவ சந்தையில் அது தொடர்பான விடயங்களும் பத்திரிகையில் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அதுடன் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: டிவி மற்றும் வசந்தம் மிகவும் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு தகவலை கொண்டு வருவதற்கென்று பாராளுமன்றத்தில் அஜித் பெரேரா உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கம் புதிய அரசமைப்பை கொண்டு வருவதாக தெரிவித்தது. ஆனால் அரசமைப்பிலுள்ள திருத்தங்களை மாத்திரம் இப்போது கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே புதிய அரசமைப்பு எப்போது வரும் என்பது தொடர்பான விடயங்களை கேள்வியாக எழுப்ப அதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் பதில் வழங்கியிருக்கிறார். டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆப்டர் 22 amendment NPP government to be begin work on new constitution என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் நிகல் அபேசிங் அவர்கள் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தி செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது இந்த 22வது அரசின் திருத்தம் நீதிமன்றம் தொடர்பான திருத்தங்கள் அல்லது நீதிபதிகள் தொடர்பான வயது தொடர்பான விடங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வரப்பட்ட திருத்தம். எனவே அடுத்த வருட ஆரம்பத்திலிருந்து இந்த புதிய அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கான தீவிரமான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்படவிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் டாக்டர் நிஹால் அபேசிங் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல் அது தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக அடுத்த வருடம் நிச்சயமாக துரிதமான அல்லது தீவிரமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆட்சி காலத்திற்குள்ளேயே புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான திட்டங்களை அரசாங்கம் ஆரம்பித்திருப்பதாகவும் அடுத்த வருடம் ஆரம்பத்திலிருந்து இத்தொடர்பான தீவிரமான கலந்துரையாடல்கள் இடம்பெறப்போவதாகவும் நிஹால் அபேசிங் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. எனவே அரசாங்கம் எந்த வாக்குறுதியை மறக்கவில்லை. எனவே இந்த புதிய அரசியல் தொடர்பான விடயத்தை அடுத்த வருடம் முதல் கையிலெடுத்து தீவிரமாக தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த 22 தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று தினம் பாராளுமன்ற நுழைவாயிலாக இருக்கின்ற பொழுதுவ சந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்தது. அதன் போதும் பலரும் பல கருத்துக்களை முன்வைத்த விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போதும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் ஆட்சிக்கு வந்ததும் 22 நீக்குவோம் சர்வாதிகார போக்கில் பயணிக்கும் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் சஜித் சூளுரை என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது காலம். ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருப்பது நாங்கள் காலம். திவ்யன பத்திரிகையிலும் ஏனைய பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. முக்கியமான செய்தியாக அத்துறவில் நாங்கள் பார்க்கலாம். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைத்து நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை இல்லாதொழிக்கும் மன்றகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசியலமைப்புக்கு எதிரான இந்த 22வது திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொண்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததும் இதை நீக்குவோம் ஹிட்லர் முசோலினியின் சர்வாதிகார போக்கில் செல்லும் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது. 22வது அரசு திருத்தத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் நேற்று வியாழக்கிழமை பத்திரமுள்ள பொழுதுவ சந்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போதே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டதான விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம். இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற போது பொழுதுவ சந்தையிலிருந்து பிளவத்தவரை வருகின்ற அந்த வீதி முழுமையாக மூடப்பட்டிருந்தது. வாகன நெரிசல் மிகவும் கடுமையாக இருந்தது காரணத்தினால் அந்த மக்கள் மிக அசோகரை எதிர்கொண்ட விடயங்கள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த பகுதியில் கடுமையான வாகன நெரிசலுக்கு மத்தியில் இந்த எதிர்க்கட்சியினுடைய 22க்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்ட விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க இந்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப்பட போகின்ற ஆர்ப்பாட்டம் என்று கூறப்பட்ட போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவகாரங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கருத்து காரணமாக குறிப்பாக எந்த எதிர்க்கட்சி ஏனைய எதிர்த்தரப்புகளும் கலந்து கொள்ள தேவையில்லை. இது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கான அல்லது பலத்தை காட்டுவதற்கான கூட்டமாக இது இருக்கப் போவதாக தெரிவித்த நிலையில் ஏனைய எதிர்த்தரப்பு கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் இங்கே முக்கியமான விவகாரம். எனவே இதில் கலந்து கொண்டவர்களின் முக்கியமான விவகாரம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் மேற்கொள்வது பாராளுமன்றத்துக்கு வெளியில் அல்லது இவ்வாறு மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவதால் 22க்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனவே நீங்கள் சட்ட போராட்டம் நடத்தாமல் இவ்வாறு செய்வது எவ்வளவு நியாயம் என்பதாக அதில் கலந்து கொண்ட அங்கு வருகை தந்த நபர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த காட்சிகளில் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்க இதற்கு எதிர்கட்சிகளில் ஒன்றாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நேற்று தினம் இந்த சம்பவம் தொடர்பாக கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தி இன்று தினம் தினம் என பத்திரிகைகளுடைய முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆத்ம கௌரவத்தை தியாகனன் சஜப விரோதியற்றை எண்ண அப்பட்ட பௌட்டுவே லேக்கம் சாகர காரியவசம் என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணும். எனவே எங்களுக்கு ஒரு ஆத்ம கௌரவம் இருக்கிறது, அதனை வைத்துக் கொண்டு எப்படி நாங்கள் சஜபையினுடைய ஐக்கிய மக்களத்தினுடைய போராட்டத்துக்கு செல்ல முடியும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே எந்த விதமான ஏனைய எதிர்கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதாக ஐக்கிய மக்கள் சேர்த்து அறிவித்திருக்கிறது. எனவே அதில் உறுப்பினர் ஒருவர் அறிவித்திருக்கிறார். அதற்கு எதிர்கட்சி தலைவரோ அல்லது பொறுப்பு உறவினர் அவர்களோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவ்வாறு இருக்க நாங்கள் எப்படி செல்வது? அஜய் பிரேமதாஸ் அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்படுகிறார். தன் மீதான குற்றச்சாடுகளை மறைப்பதற்காக அவர் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளார் என்பதாக நேற்று நமக்கு தெரிவித்த கருத்துக்கள் இருக்கிறது. அதுவே நாங்கள் இப்போது பார்க்கலாம்.
1: ආකාරයට සමගි ජන බලවේගයෙන් ප්‍රසිද්ධියේ ප්‍රකාශ නිකුත් කරා විපක්ෂය අනිකුත් පක්ෂ සම්බන්ධ විය යුතු නැහැ කියන කාරණය. ඉතින් එහෙම තත්ත්වයක් යටතේ අපිට මේ ආත්ම ගරුත්වයක් තියාගෙන එතෙන්ට යන්න බෑ.
2: සමගි ජන බලවේග එක මන්ත්‍රීවරයෙක්ගේ ප්‍රකාශයක් නිසා මේ පොදුවේ විරෝධය
1: අපි ලෑස්ති වෙලා හිටියේ විරෝධතාවයට සම්බන්ධ වෙන්න. නමුත් තාම අවශ්‍ය
3: නම් ආර්ප්‍රාට්ටත්ල් කලඳු කුල තාරා හිරදෝම් එනිද මෙහෙබුම් තොරදිස්සවසමහ ඓක්‍ය මක්ක ශක්තිය වෙලිපඩියාකවේ ඉදිරි තරපි නේනිය කච්චිගල් ඉන්ද ආර්ප්‍රාට්ටත්ල් කලඳු කුල அறிவித்தது. எனவே அந்த நிலைமையில் நாம் அங்கு செல்ல முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பின்னர் அதில் ஒரு உறுப்பினர் வெளியில் வந்து கருத்து ஒன்றை வெளியிட்டார். அந்த கருத்துக்கு எதிராக இதுவரை எதிர்கட்சி தலைவரோ அந்த கட்சியை சேர்ந்த வேறு எவருமோ அந்த கருத்தை கண்டிக்கவில்லை. எனவே இது சஜித் பிரேமதாசவின் தேவை கருதி கூறிய கருத்தாகவே நாம் அதனை பார்க்கின்றோம். எனவே சஜித் பிரேமதாச அரசாங்கத்தின் நோக்கங்கள் ஈடுபதற்காக ஒத்துழைப்பு வழங்குகின்றாரோ என்ற சந்தேகம் எமக்குள்ளது. அவருக்குள்ள பிரச்சனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவர் இப்படி செய்கின்றாரோ என்று எமக்கு தோன்றுகிறது.
1: ஆண்டு அவசியதாவது கியன காரணே சம்பந்தினுத் முகத எத்துமாட்ட தீன பிரச்சனவலின் பேரென்ன எத்துமா மெஹமதையா கரணும் அதுதான்
3: எதிர்கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பதால் பிரதான எதிர்கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்று நான் கூறினேன். அந்த எதிர்குழுக்கள் எவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. கொள்ளை கொலை செய்த குழுக்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுகின்றார்களே தவிர இவ்வாறானபடி எங்களுக்கு அவர்கள் வருவதில்லை. 22 தொடர்பில் எனது நிலைப்பாடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடும் வேறாக இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி இன்று கால்வர்களை ஒதுக்கி வைத்தது நல்ல விடயம்.
4: சஜபே விபாக்ஷே ஹட்டியர் அத ஹொரு கண்டாயம் பெத்தகின் தீப்பு எக்கனா வட்டினும்.
0: ஐக்கிய சிகிச்சையினுடைய ஆஷு மாரசிங் அந்த கருத்தை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இந்த விடயத்தில் கல்வர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு எதிர்கட்சி மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வரவேற்பதாக ஆஷு மாரசிங் கூறுகிறார். ஒரு பக்கம் சாகர காரியவசம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தன்னுடைய மீது இருக்கின்ற குற்றச்சாட்டை மறைப்பதற்காக இவ்வாறு அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை செய்வதாக அரசாங்கத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து செயற்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார். அது காரணமாகத்தான் எங்களை எல்லாம் அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை என்பதாக ஒரு கருத்தை முன்வைக்க ஆஷு மாரசிங் அவர்கள் தெரிவிக்கின்ற விவகாரம் இந்த 22 திருத்தத்தில் எதிராக ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்கனவே மக்களால் ஒதுக்கப்பட்ட இந்த கல்வர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் தனியாக இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த விடயத்தை வரவேற்பதாக இருவரும் இருவேறான கருத்துக்களை முன்வைத்த விடயங்களை நாங்கள் இப்போது பார்த்திருந்தோம். அடுத்து 22 தொடர்பில் இன்னொரு கருத்து வெளியாயிருக்கிற தினகரன் பத்திரிகையில் 22 எதிர்ப்போரில் 10 பேருக்காவது திருத்தம் பற்றி தெரியவில்லை தெளிவில்லை என்பதாக ஒரு கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அரசியலமைப்பின் 22 திருத்தம் குறித்து சரியாக தெரிந்த 10 பேர் கூட எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை என்றும் எதிர்க்கட்சியினர் மக்களின் நலனுக்காக அன்றி தமது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காகவே வீதியில் இறங்கியிருப்பதாகவும் சிவில் புலனாய்வு முன்னணியின் தலைவர் சஞ்சய் மகாபத்தை குற்றம் சாட்டியிருக்கின்றார். கொழும்பு சிவில் புலனாய்வு முன்னணி நேற்று நடத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இந்த உடைய மாநாட்டில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் 22 திருத்தட்ட மூலம் பற்றி சரியான புரிதல் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக பொழுதுவ சந்தையில் கூடி கூச்சலிடுவதால் எந்த பயனும் உருவாகப் போவதில்லை என்பதாகவும் அவர் கருத்துக்களை முன்வைத்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது காணலாம். எனவே போராட்டங்கள் நடைபெறும் இடங்களில் இயற்கையில் இந்த விடயங்கள் குறித்தும் அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இயற்கை கூட ஒத்துழைப்பாத நிலைமையை காணப்படுகிறது. எனவே தற்போதைய அரசாங்கம் நீதிமன்ற நடவடிக்கைகளை மிகவும் திறம்பட மாற்றியமைத்திருக்கிறது, சட்டத்தையும் வலுப்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாகவே தவறு செய்தவர்கள் தற்போது சிறைக்கு செல்ல பயந்து சட்டத்தை வலுப்படுத்தும் புதிய சட்டமூலங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். ஜனாதிபதி தலைமையிலான குழுவினர் பயணிக்கும் தற்போதைய பயணம் மிகவும் சரியான பாதையில் அமைந்திருப்பதாக சஞ்சய் மகாவத் அவர்கள் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய பத்திரிகைகள் பிரதான தலைப்புச் செய்தியாக இன்னொரு விவகாரம் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய தினமின பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வருகிறது. கிறிஸ் கணுதெனுவ நாமல்ட மில்லியன ஹத்தேவாக் அல்லஸ் துன்னை அல்லு ஜானகி சிறிவர்தன ரிமாண்ட் என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். என கிறிஸ் கொடுக்கல் வாங்கல், நாமலுக்கு 70 மில்லியன் ரூபாய் பணத்தை லஞ்சமாக வழங்கியதாக கூறப்படுகின்ற ஜானகி சிறிவர்தன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதற்கான ஏனைய பத்திரிகைகளிலும் அதற்கான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதற்கான நாமல் ராஜபக்ஷ கிறிஸ் நடுவே பஸ்வினி சிகக்கரு கராய் என்பதாக அந்த செய்திக்கும் இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையிலும் அதுபான செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நாமல் ராஜபக்ஷவுக்கு 70 மில்லியன் ரூபாவை லஞ்சம் வழங்கிய விவகாரம், கிறிஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி கைது, அக்டோபர் 6 வரை விளக்கமறியல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி தினகரன் பத்திரிகைகள் தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுடன் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக வழங்கினார் என்ற சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட கிறிஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளரான ஜானகி சிறிவர்தனவை எதிர்வரும் அக்டோபர் 6 வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் இவ்விசாரணைகளோடு தொடர்புடைய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்கும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்குமாறு சிறைச்சாலை அத்தியட்சகருக்கும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த லஞ்ச குழுக்கள் வாங்கல் விவகாரம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கொழும்பு நீதவான் அசங்கேஸ் போதரக முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் கருத்துக்களை முன்வைத்த ஆணைக்குழுவின் உதவி சட்ட பணிப்பாளர் அமா விஜயசிங்க விடயங்களை முன்வைக்கையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த எழுத்து மூல முறைப்பாட்டுக்கமைய இவ்விடயம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. கோட்டை டிரான்ஸ்வர்க் சதுக்கத்தில் அமைந்துள்ள காணியை இணைந்த அபிவிருத்தி திட்டத்துக்காக கிரேஸ் டிரான்ஸ்வர்க் தனியார் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கான பணிகளை விரைவாக முடித்தருவதற்காக அந்நிறுவனத்தின் பணிப்பாளராக பணியாற்றிய இச்சந்தேக நபர் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக இந்திய நாட்டவர்களான அமித் கட்டியார், ராஜேந்திர பிரசாத் குப்தா மற்றும் ஜானகி சிறிவர்தன் ஆகியோர் செயற்பட்டிருக்கிறார்கள். சந்தேக நபருக்கு நிறுவனத்தின் நடவடிக்கைகள், நிதி நிலைமை மற்றும் பணிப்பாளர் சபை கூட்டங்கள் குறித்து தெளிவான புரிதல் இருந்திருக்கிறது. இந்த லஞ்சப்பணத்தை வழங்கும்போதும் சந்தேக நபர் குற்றமற்ற மனநிலையோடு செயற்படவில்லை, இதுகுறித்து நன்கு அறிந்தே தவறான எண்ணத்தோடு செயற்பட்டுவதாக என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த லஞ்சப்பணம் தற்போது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் நிமல் பெரேரா என்பவரின் வங்கிக் கணக்கு மூலமாகவே வழங்கப்பட்டுள்ளது. உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நிமல் பெரேரா ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வசித்து வருவதோடு மேல நாடு திரும்ப முடியாது எனவும் அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தொடர்ந்து விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றில் மேலும் விடயங்களை முன்வைத்த ஆணைக்குழுவின் உதவி சட்ட பணிப்பாளர் இவ்விசாரணை தொடர்பாக கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து ஆவணங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் குறித்து தகவல்களை பெற வேண்டியிருக்கிறது. எனவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இந்த சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோருகிறேன். அத்தோடு இவ்வழக்கில் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு தற்போதும் விளக்கமறியலில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்குமாறு சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிடுமாறும் கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் இந்த விசாரணைக்கு இந்த சந்தேக நபர் போதிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை, இது மிகவும் சிக்கலான ஒரு விசாரணை, லஞ்சம் கோருதல் லஞ்சம் அளித்தல் போன்ற பல சிக்கலான விடயங்கள் இதில் அடங்கியுள்ளன, இச்சம்பவம் தொடர்பாக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த விசாரணை தொடர்பாக தற்போது இந்தியாவில் இருக்கும் கிறிஸ்ட் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர்களான அமித் கட்டியார் மற்றும் ராஜேந்திர பிரசாத் குப்தா ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் என மின்னஞ்சல் மற்றும் விமான தபால் சேவை மூலம் அறிவிக்கப்பட்ட போதிலும் அவரிடமிருந்து எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. எனவே அவர்களை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்குமாறும் கோருகிறேன் என்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149 பிரிவின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் வழங்கப்பட்ட உறுதிப்படுத்தல் ஒன்றையும் அவர் நீதிமன்றில் சமர்ப்பித்தார். இதன்போது நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த உதவி சட்ட பணிப்பாளர், சந்தேகநபரால் வழங்கப்பட்ட லஞ்சப்பணம் நாமல் ராஜபக்சவுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கும் நிமல் பெரேராவின் கணக்கு மூலமே வழங்கப்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அதன் பின்னரே சந்தேகநபர் சார்பில் மன்றி ராஜரான சட்டத்தரணி அமீர் திசாநாயக்கன் விடயங்களை முன்வைத்து தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். எனவே அதற்கமைய இருதரப்பு விவாதங்களையும் ஆராய்ந்த நீதிபதி இந்த அக்டோபர் 6 வரை இவரை விளக்கமறியில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் என்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதேபோல் எதிர்வரும் 2 இந்த சாட்சியங்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் லஞ்சோல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு நீதிவான் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்த விவகாரங்களும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் மற்றும் தினமின பத்திரிகைகள் வெளியாகிறது. இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தினமின பத்திரிகை தலைப்பிடுகிறது, அசனிப்பாய் என்ன வித்யா சிங்கப்பூர் வேசிட்ட ஸ்ரீரந்தி எஃப்சிஐடிட்டு தன்வாய் என்பதாக அந்த செய்திக்கும் தினமின பத்திரிகை தலைப்பிட்டு காணலாம். தனக்கு சுகமில்லை, எனவே வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதாக சிங்கப்பூரிலிருந்து ஸ்ரீரந்தி ராஜபக்சே அவர்கள் எஃப்சிஐடிக்கு அறிவித்திருப்பதாக இன்றைய தினமின பத்திரிகை தலைப்பிட. இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஸ்ரீரந்தி நாடு திரும்பவில்லை, நிதி குற்ற பிரிவுக்கு சட்டத்தரணி ஊடாக விளக்கம் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் பாரியார் ஸ்ரீரந்தி ராஜபக்சே நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜராக முடியாத நிலையை விளக்கி அவர் சட்டத்தரணி ஊடாக கடிதம் அனுப்பியிருக்கின்றார். நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் நேற்றைய தினம் ஆஜராகுமாறு ஏற்கனவே அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று ஸ்ரீரந்தி ராஜபக்சே ஆஜராகி இருக்கவில்லை. இதுகுறித்து விளக்கம் அளித்து கடிதம் ஒன்றை அமைத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். ஸ்ரீரந்தி ராஜபக்சவின் கீழ் செயல்பட்ட சிறிலிய சவ்விய நிதி அறக்கட்டளை நிதியத்தில் இடம்பெற்றிருந்த நிதி முறைகேடு குறித்தும் லஞ்சம் மற்றும் ஊழலை விசாரிக்கும் ஆணைக்குழு ஸ்ரீரந்திக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் தற்போது சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறார். எனவே சிங்கப்பூரிலிருந்து அவர் நாடு திரும்பவில்லை. இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு கோரப்பட்டதான் தனக்கு சுகமில்லை, அதன் காரணமாக இப்போது வர முடியாது என்பதாக ஸ்ரீரந்தி ராஜபக்சே அறிவித்திருப்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, தினகரன் பத்திரிகையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக பெயரில் போலி இணையம் தகவல்களை வழங்கி ஏமாற வேண்டாம் என்பதாக ஒரு கோரிக்கை பொதுமக்களுக்கு விடுக்கப்படுகிறது. அதுடன் நாங்கள் பார்க்கலாம். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பெயர், உத்தியபூர்வ இலச்சினை மற்றும் பணியகத்துடன் தொடர்புடைய புகைப்படங்களை அனுமதியின்றி பயன்படுத்தும் போலி இணையதளம் தொடர்பில் எச்சரிக்கையாக செயற்படுமாறு கோரப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இலவசமாக வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக கூறி வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்போரின் தனிப்பட்ட தகவல்களை பெறுவதற்கு இந்த போலி இணையதளம் முயற்சிப்பதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கின்றது. இந்த போலி இணையதளம் ஊடாக பயனாளர்கள் இணையவழி விண்ணப்ப படிவத்துக்கு வழிநடத்தப்படுவதோடும் அதில் முழு பெயர், பிறந்த திகதி, தேசிய அடையாள அட்டை இலக்கம், பாலினம் மற்றும் கையடக்க தொலைபேசி இலக்கம் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை பெற முயற்சிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விடயத்தில் அவர்கள் எவ்விதமான தகவல்களையும் வழங்கக்கூடாது என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இணையகம் தெரிவிக்கிறது. இவ்வாறான போலி இணையதளங்களிலிருந்து தகவலை வழங்குவதில் தவிர்த்துக் கொள்ளுமாறும் பயனாளர்களுக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இணையகம் இவ்வாறான நடவடிக்கை ஒன்றை அறிவுறுத்தல் விடுத்திருப்பதாக செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம். அடுத்து அனோஜன் விவகாரம் குறித்தும் இப்போது நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே அது தொடர்பான விடயம் குறித்து நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அனௌஜன விவகாரமும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எதிர்கட்சிகளும் இப்போது அதுரமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இன்றைய தினகரன் பத்திரிகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்த ஒரு கருத்து இடம்பிடிக்கிறது. அனௌஜனை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் எதிர்கட்சிக்கு புரிந்துணர்வு வேண்டும் என்பதாக அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அனௌஜனை பாதுகாக்கும் முயற்சிக்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குவோம். வெளிவகாரம் தொடர்பான ஒரு முக்கியமான சர்வதேச பிரச்சினை என்பதை எதிர்கட்சி உறுப்பினர்கள் புரிந்து செயற்பட வேண்டும். இந்த விடயத்தை அரசியல்மயப்படுத்த கூடாது. இவ்வாறு ஜீவன் தொண்டமான MP பார்லமெண்ட் தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையிலான அனுஜனுக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு தனிநபரின் பிரச்சனையாக மாத்திரம் பார்க்கக்கூடாது. அரசாங்கமும் நாடாக நாமும் ஒன்றிணைந்து அவருக்கு தேவையான சட்டரீதியான உதவிகளை வழங்குவதற்கும் சாத்தியமான அனைத்து வழிகளிலும் அவருக்கு ஆதரவாக செயற்படுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இந்த முயற்சிக்கு எமது முழுமை ஆதரவை வழங்குவோம். மக்களுக்காக நல்ல விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜனாதிபதி செயற்படுகின்றார். அரசாங்கத்தை சேர்ந்த ஏனைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நோக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். ஜனாதிபதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது என்பதாகவும் ஜீவன் தொண்டமான் அவர்கள் தெரிவிக்கிறார். எனவே இந்த அனோஜன் விவகாரத்தில் எதிர்கட்சிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். எனவே இந்த விவகாரத்தை குழப்புகின்ற வகையில் செயற்படக்கூடாது என்ற அடிப்படையிலான கருத்து ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அதே போல இன்னும் ஒரு செய்தி, முஸ்லீம் சகோதரர்களை ஆத்திரமூட்டும் பதிவுகளை உடனடியாக தவிர்க்கும் என்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அனோஜனின் விடுதலைக்காக சகல சமூகங்களைச் சேர்ந்த தலைவர்களும் ஒன்றிணைந்து முயற்சித்து வரும் இச்சூழலில் முஸ்லீம் சகோதரர்களை ஆத்திரமூட்டும் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறும் இந்நிலைமையை கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் தமிழரசுக் கட்சியின் செயலாளரும் முன்னாள் MPயுமான ஜனாபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். அத்துறையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இவர் தொடர்பான விடயங்கள் குறித்து இப்போது அவரை விடுவிப்பதற்கான முயற்சிகளில் சகல சமூகங்களைச் சேர்ந்த தலைவர்கள் முயற்சித்து வருகிறார்கள். இனவத பேதமில்லாமல் முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சிகளை எவரும் குழப்பியடிக்கவோ அல்லது கொச்சைப்படுத்தவோ கூடாது. இதில் இஸ்லாமிய தலைவர்களது பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். முஸ்லீம் அரசியல் தலைவர்களும் மத தலைவர்களும் தாங்களாகவே முன்வந்து இந்த அளப்பெரும் பணியை செய்கின்றார்கள். அதேவேளை இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கும் இந்த முயற்சி தோல்வியடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் சில தீய சக்திகள் செயற்படுவதை காண முடிகிறது. வேண்டுமென்றே இவ்வாறான சில விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த விடயத்தில் ஈடுபட வேண்டாம் என்பதாகவும் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் கோரிக்கொண்டு முன்வைத்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும், அனோஜனின் விடுதலை ஜனாதிபதியோடு இன்று தமிழரசுக் கட்சி பேச்சு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டிருக்கின்ற சிவராசு அனோஜனை விடுவிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடுவதற்கு இன்று ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்கை இலங்கை தமிழரசுக் கட்சி சந்திக்கவிருக்கிறது. ஏற்கனவே ஜனாதிபதிக்கு இதுகுறித்து கடிதம் அனுப்பியிருந்த தமிழரசுக் கட்சி அனோஜனின் விடுதலைக்கான ராஜதந்திர வழிமுறைகள் அவசரமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களையும் அவர்கள் கோரிக்கொன்றை முன்வைத்திருந்தார்கள். அதேதான் இப்போது இன்றைய தினம் தமிழரசுக் கட்சி இந்த விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதியோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி ஒன்று குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வடகிழக்கில் தொல்பொருள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வும் தமிழரசுக் கட்சி MPக்களிடம் அமைச்சர் சுனில் சேனவி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வடக்கு கிழக்கில் தொல்பொருள் திணைக்களம் சார்ந்தும் காணப்படும் பிரச்சனைகளை சுமூகமாக முறையில் தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக புத்தசாசனம் சமய மற்றும் கலாச்சாரவர்கள் அமைச்சர் ஹினிந்தும சுனில் சேனவி இலங்கை தமிழரசுக் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். புத்தசாசன சமய மற்றும் கலாச்சாரவர்கள் அமைச்சர் ஹினிந்தும சுனில் சேனவி மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் உள்ள அமைச்சரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசியிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெறுகிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கொழும்பு செட்டித்தெரு பகுதியில் நகை வியாபாரிகளுக்கு உதவ வந்தவர் மீது மோசமாக தாக்கி எழுதச் சென்ற போலீசார் வியாபாரிகள் பொதுமக்களின் போராட்டத்தால் பதற்றநிலை என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு செட்டித்தெருவில் போலீசாரின் நடவடிக்கைகளை எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எனவே நகை வியாபாரிகளுக்கு உதவ வந்த ஒருவர் போலீசாரால் தாக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று வியாழக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. களவு நகை தொடர்பிலான விசாரணை ஒன்றின் போது போலீசாருக்கு மொழிபெயர்த்து உதவு வந்து முன்வந்த இளைஞர் ஒருவர் போலீசாரால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமடைந்து மயக்கமற்ற நிலையில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பு 11 செட்டியார் தெரு பகுதியில் உள்ள களவு நகை தொடர்பான விசாரணைக்காக போலீசார் வருகின்ற வேளையில் மொழி பிரச்சினை காரணமாக விசாரணை நடவடிக்கைகளை இருதரப்பினரிடையே முன்னெடுப்பதற்கு இந்த இளைஞன் மொழிபெயர்ப்பு ஈடுபட்டார். இதன்போது ஏற்பட்ட குலபகரமான சூழ்நிலை ஆத்திரமடைந்த 3 போலீசார் இணைந்து அவ்விளைஞன் மிக கொடூரமாக தாக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் சம்பவத்திலேயே மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார். இதனையடுத்து அங்கு செட்டித்தெருவிருக்கின்ற அந்த நகை வியாபாரிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து போலீசாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்ள அந்த இடத்துக்கு வந்த ஏனைய போலீஸ் அதிகாரிகள் நிலைமையை கட்டப்போ கொண்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அங்கிருந்து சுமூகமான முறையில் கலந்து செல்ல நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். சம்பவ தொடர்பாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினம் அருண பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முதல் பக்க செய்தி ஒன்று இவ்வாறு வருகிறது. ருபியால் ஹெத்தேவ வத்துர போத்தலே ருபியால் சீயட்ட விக்குனா லக்ஷ தாயக் நடக்காய் என்பதாக இன்றைய அருண பத்திரிகையை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நுகர்வோர் சட்டத்தை மீறி குடிநீர் போத்தல் உள்ளிட்ட ஏனைய விற்பனை பொருட்களை உரிய விலைக்கும் மேலதிகமாக அதிக விலைக்கு விற்பனை செய்த 7 வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 7 வர்த்தகர்களுக்கும் 21,10,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து பண்டாரவள்ளி நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். பாவடை அலுவலக அதிகார சபையின் பதுளை மாவட்ட அலுவலகத்தின் ஊடாக வர்த்தக நிலையங்கள் மற்றும் பண்டாரவளி இருக்கின்ற வர்த்தக நிலையங்கள் எல்லா பகுதியில் இருக்கின்ற வர்த்தக நிலையங்களில் இவ்வாறு சுற்றியுள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. 70 ரூபாய் தண்ணீர் போத்துலை 100 ரூபாய் விற்பனை செய்த விவகாரம் உள்ளிட்ட ஏனைய விடயங்களை அடிப்படையாக வைத்தும் 7 வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் அந்த 7 வர்த்தகர்களுக்கு மொத்தமாக 21,10,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ரூபாய் லாபத்துக்காக 20,00,000 ரூபாவை அவர்கள் தண்டப்பணமாக செலுத்தியிருக்கிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி, போலீசாருடைய வாட்ஸ்அப் இலக்கம் தொடர்பான ஒரு தகவல். போலீஸ் சான்றிதழ் பெற புதிய வாட்ஸ்அப் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. போலீஸ் நற்சான்றிதழ்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. போலீஸ் தலைமையகத்தில் அமைந்துள்ள போலீஸ் அனுமதி பிரிவும் அந்த புதிய வாட்ஸ்அப் இலக்கத்தை கடந்த 21 தேதி முன் நடைமுறைப்படுத்தியிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நற்சான்றிதழ்களை பெறவுள்ளோர் இந்த புதிய சேவையூடாக தங்களுடைய இந்த சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதாகவும் அந்த தகவலும் இன்றைய தினம் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக புதிய வாட்ஸ்அப் இலக்கம் தொடர்பான விடயம் குறித்து போலீசார் இப்போது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். 0718595950. மீண்டும் என்ற வாட்ஸ்அப் இலக்கம் 0718595950 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக நீங்கள் நற்சான்றிதழ்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் என்பதாகத்தான் அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் முக்கியமான செய்தியாக இன்றைய தினமின பத்திரிகையில் வந்திருக்கிறது. இத்தாலி தருணியக் ராவணா எல்லேன் வெட்டி மியாயா என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் தினமின பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே இத்தாலியை சேர்ந்த சுற்றுலா பயணியாக வருகை தந்த ஒருவர் 23 வயதுடைய ஒரு பெண் நேற்றைய தினம் 27 வயதான அந்த பெண் நேற்றைய தினம் ராவணா எல்ல பகுதியில் நீர்வீழ்ச்சிக்கு மேலிருந்து இடறி விழுந்து கால் தவறி விழுந்து மரணித்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. இத்தாலியிலிருந்து தனது நண்பியோடு இந்த இருவரும் வருகை தந்து ராவணாயல்ல பகுதிக்கு சுற்றுலாவுக்காக சென்றிருக்கிறார்கள். எனவே அதன் போது ராவணாயல்ல நீர்வீழ்ச்சியினுடைய மேல் பகுதியிலிருந்து இடறி விழுந்து அவர் இவ்வாறு உயர்ந்திருப்பதான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காலம். சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய திவைன பத்திரிகையிலும் முக்கியமான செய்திகள் பல வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய திவைன பத்திரிகையிலும் தொடர்பான முதற் பக்க செய்திகள் இருக்கிறது. கேஸ் சிலிண்டர் எக்குலாக் கபடா கருத்திபு சோய்சாபுர நிவசாக் கினிகன அயக் மருட்ட திகக்கட்ட துவால என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் திவைன பத்திரிகை வந்திருக்கிறது. சோய்சா மொரட்டுவ சோய்சாபுர தொடர்மாடி குடியிருப்பு தகுதியில் 21 கேஸ் சிலிண்டர்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட பகுதியில் நடைபெற்ற வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்து அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை எங்கே எப்போதும் இல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.9.

0: வணக்கம் வசந்தா. கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். வெள்ளிக்கிழமை உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரி, முக்கியமான செய்திகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள் காலை பொழுது, அப்படியே சந்தோஷப்படுத்தலாம். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இங்கிருந்தாலும் மணந்து கொள்ளுங்கள். பாதை விவரங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளும் மழை பெய்ததுக்கான சாத்தியக்குள் இருக்கிறது. அதை பற்றிய விஷயங்களும் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் 84 சீட்டிலுக்கப்பட்ட அத கோடிபத்திலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3120 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 13, 28, 69, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 13, 28, 69, 72. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 83,43,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,24,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதாநிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தடிக்கெட் அல்லது DLV சீபேப்புடாக டிஜிட்டல் லொத்தடிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ ராசியாக மீனம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 22, 31, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீனம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 22, 31, 60. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,71,10,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 1,25,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான கருநீல நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் DLV ஸ்ரீபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,294 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 13, 18, 27, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 13, 18, 27, 80. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 8, 4, 4, 1. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 8, 4, 4, 1. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 69,36,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜாக்பாட் பரிசாக 8,01,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,455 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 15, 41, 64, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 15, 41, 64, 75. நேற்று நாளில் லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 8, 0, 3, 6, 6 தெரிவாக இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 8, 0, 3, 6, 6 தெரிவாக இருக்கிறது. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 83,72,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,33,00,000 வழங்கப்பட காத்திருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்து அபிவிருத்தி லொத்தர சபையின் 2470 சீட்டில் வாரத்துக்கான கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 3, 11, 15, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 3, 11, 15, 72. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது, 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,46,56,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து கப்ருக்க சூப்பர் கோடிபதி பரிசாக 37,17,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான கபில நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்தட்டிக்கு அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிக்கிறனை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பீரி ஜன சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 1028 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 0, 8, 7, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 0, 8, 7, 0. நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,39,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 3,10,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரி தன சம்பத் லோத்தர் டிக்கெட்டுக்கான டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்லிக்கப்பட்ட 1124 சீட்லப்பு வாரத்துக்கான சசிரி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 10, 23, 26. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 10, 23, 26. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40,83,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்லிப்புக்கான பச்சை நிற சசரி அச்சிடப்பட்ட லொத்தட்டிக்கிற டிஎல்பி ஸ்வீபேப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிக்கிறனை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 502 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 0, 8, 7, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 0, 8, 7, 0. நேற்று நாளில் 2,50,000 பரிசு வெல்லப்படவில்லை. நேற்று நாளில் 58 பரிசுகள் 50,000 பரிசுகள் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,06,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜெயசம்பத்த சிவப்பு நிற அச்சிடப்பட்ட லொத்தட்டிகளை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். ஜனதா ஸ்டீல்ஸ் பத்தி நான் சொல்லியாக வேண்டும். தரமான பொருட்களை நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் சொந்தங்களே. நீங்கள் எங்கிருந்தாலும், அதாவது நீங்கள் போய் ஜனதா ஸ்டீல கொள்ளணும் செய்யுங்க, உங்களுக்கு தெரியும் நியாயமான விலையில் அங்கே நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தரமான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதே போல அக்ரிமமந்தன் மூலமாக நீங்கள் காணிகளை, விவசாய காணிகளை கொள்ளணும் செய்யுங்கள் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது என்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது நாங்கள் 84 சீட்டில் இருக்கப்பட்ட தேசிய உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 436 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக சிம்மம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 38, 48, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக சிம்மம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 38, 48, 57. சிறப்பு இலக்கங்களாக 1, 2, 5, 4 தெரிவாகி இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 1, 2, 5, 4 தெரிவாகி இருக்கிறது. 500,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,41,60 ரூபாய் பெறுமதியான பணம் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 4,562 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து H. வெற்றி இலக்கங்கள் 20, 25, 53, 54. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து H. வெற்றி இலக்கங்கள் 20, 25, 53, 54. நேற்று நாளில் 20,000 பரிசு வெல்லப்படவில்லை. 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,64,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 8,49,54,524 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 1, 0, 6, 6, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 1, 0, 6, 6, 2, 2. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது மகாஜன சம்பத் டிக்கெட் மூலமாக வழங்கப்பட்ட பரிசுகள் 25,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,99,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 2,65,84,96 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,350 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 11, 13, 29, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 11, 13, 29, 43. நேற்றைய நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மொத்தமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுகள் 52,44,920 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசாக 8,64,29,312 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி. ஆங்கில எழுத்து ஜி. சூப்பர் இலக்கம் 10. சூப்பர் இலக்கம் 10. வெற்றி இலக்கங்கள் 3, 22, 28, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. சூப்பர் இலக்கம் 10. வெற்றி இலக்கங்கள் 3, 22, 28, 64.
நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது வழங்கப்பட்ட பரிசுகள் 2,00,000 பரிசுகள் 3 வெள்ளப்பட்டு கிடந்தது. மொத்தமாக 73,44,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக, அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,78,23,246 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,629 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 28, 37, 52, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 28, 37, 52, 53. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. 25,000 பரிசுகள் 16 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுகள் 89,49,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 40,73,845 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்துலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 6, 6, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 6, 6, 2, 2. நேற்று நாளில் மொத்தமாக 50,22,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயலத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 1, 1, 4, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 1, 1, 4, 9. நேற்று நாளில் 5,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 70,40,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

செப்டம்பர் மாதம் 25 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:32 வரை, ராகு காலம் காலை 10:32 மணியிலிருந்து 12 வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:32 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இரக்கம், ரிஷபம் உயர்வு, மிதுனம் பரிவு, கடகம் சோர்வு, சிம்மம் அச்சம், கன்னி விவேகம், துலாம் சினம் விருட்சிகம் இன்பம், தனுசு பக்தி, மகரம் நிறைவு, கும்பம் தனம், மீனம் உறுதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இரக்கம், ரிஷபம் உயர்வு, மிதுனம் பரிவு, கடகம் சோர்வு, சிம்மம் அச்சம், கன்னி விவேகம், துலாம் சினம் விருட்சிகம் இன்பம், தனுசு பக்தி, மகரம் நிறைவு, கும்பம் தனம், மீனம் உறுதி. இவை இன்றைய நாளுக்கான

0: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம், நேரம் இப்போது 8:03. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
1: மற்றும் 20,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். முள்ளந்தண்டு அமைப்பு நம்முடைய உடல் நிமிர்ந்து நிற்கவும் சுலபமாக திரும்பவும் எப்படி முடிகிறது தெரியுமா? அதற்கு நம்முடைய முதுகெலும்பு தான் முக்கியமான காரணம். மனித முள்ளந்தண்டு அமைப்பு பற்றிய சுருக்கமாக பார்க்கலாம். அமைப்புகள் மற்றும் பிரிவுகள். மனித முள்ளந்தண்டு தொடர் மொத்தம் 33 தனித்தனி முள்ளுகளால் முள்ளெலும்புகளால் ஆனது. இவை 5 பிரதான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கழுத்து பகுதி எலும்புகள் தலையை தாங்கவும் அதை அசைக்கவும் உதவுகிறது. நெஞ்சு பகுதி 12 எலும்புகள் விலா எலும்புகளுடன் இணைத்து நெஞ்சுக்கூட்டு பகுதியை உருவாக்குகின்றது. இடுப்பு பகுதி 5 எலும்புகள் உடலின் பெரும்பகுதியை தாங்கும் வலுவான எலும்புகள். திரிக பகுதி எலும்புகள் இவை ஒன்றாக இணைந்து ஒரே எலும்பாக காட்சியளிக்கும். வால் எலும்பு 4 சிறிய எலும்புகள் இவை ஒன்றாக இணைந்து வால் எலும்பாக காணப்படும். இதன் முக்கிய செயல்பாடுகள் பாதுகாப்பு. மூளையிலிருந்து வரும் தண்டுவட நரம்புகளை சுற்றி அமைந்து அவற்றிற்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கிறது. ஆதாரம் உடலின் இடையை தாங்கி நீராக நிமிர்ந்து நிற்க உதவுகிறது. இதன் அசைவு குனிதல், நிமிர்தல், பக்கவாட்டில் வளைதல் மற்றும் திரும்புதல் போன்ற அசைவுகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது. அதிர்வு உறிஞ்சி முள்ளெலும்புகளை முள்ளெலும்புகளுக்கு இடையே உள்ள குருத்தெலும்பு வட்டுக்கள் நடக்கும் போதும் ஓடும் போதும் ஏற்படும் அதிர்வுகளை உறிஞ்சுகின்றது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும்

பீமா திரைப்படத்துக்காக அரசியராஜின் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளை மறுதினம் அப்படின்னு சொல்லி விடுமுறை எதிர்கொண்டு இன்னைக்கு அப்படியே நிறைய பேர் ஆபீஸ் போய் கொண்டிருப்பீங்க. சரி, பரவாயில்ல, சந்தோஷமா போவோம். சரியா, சந்தோஷமா இன்றைக்கு நல்லா அழகா வேலை எல்லாம் செய்து போட்டு நாளை மறுத்த வேலைக்கு லீவ் எடுக்கும் போது நீங்க அங்கிருந்து ஆபீஸ்ல இருந்து கோல் வராத அளவுக்கு பாத்துக்கிறோம். அப்ப போன ஓப் பண்ணி தான் போடணும் நிறைய பேர் மைண்ட் வைஸ். சரி, இவெல்லாம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள போகட்டும். அதாவது 300 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் தம்பதியினர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கிறது. உண்மையிலேயே இந்த நாங்கள் போதைப் பொருளுக்கு பல வீடு திட்டங்களை நாங்கள் எனது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் அதுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும். அந்த விஷயங்கள் நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த விஷயத்தை பார்க்கும்போது பிளியந்தலை பக்குந்தரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பின் போதுதான் இந்த விஷயம் பிடிபட்டிருக்கிறது. அதன் போது சந்தேக நபர் வசம் பாத்தீங்கன்னா 11 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 6 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் காவல்துறையினால் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது மேல் மாகாண வடக்கு கூட்டப்பிரிவு திரைக்களம் மேலதிக விசாரணைகள் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது. சரி, பார்க்கலாம். இதை பற்றி மேலதிக தகவல்கள் வரும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்தி இப்படி இருக்கும்போது இப்போது நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி பக்கம் போக போயிட்டோம். உங்களால முடியும் சார், ஆனா நீங்க தான் நீங்க அப்படிலாம் செய்யறது இல்லை அப்படின்ற மாதிரி இப்ப நாங்கெல்லாம் சொல்றோம் இல்லையா. சோசியல் மீடியா பக்கம் போனா அப்படியே சந்தோஷ கழிப்பில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விடையினர். இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கான போட்டியில் நேற்றைய போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி. 2வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று 3வது ஒருநாள் போட்டிக்கு ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது. இங்கிலாந்து அணியுடனா துறையில் இலங்கை அணி நேற்றைய போட்டியில் முதலில் திருப்பத்தி அடையுது இலங்கை அணி. இலங்கை அணி சார்பாக 15 நிமிஷங்க எதிர்பார்க்கப்பட்டதும் ஆனால் பரவாயில்லை. ஒரு ஓப்பனிங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு இலக்கு வரை அழுத்தி இருக்கு. அதாவது ஆரம்பத்திலே விக்கெட்டுகள் செல்லாமல் 45 ஓட்டுகள் தான் முதல் விக்கெட் சென்றது. 15 நிமிஷங்க நேற்றைய நாள் ஒரு 6 ஓட்டம் 3-4 ஓட்டுகள் அடங்கலாக 33 பதில் 25 ஓட்டங்கள் கவிந்தும் என்று 54 ஓட்டுகள் மிக சிறப்பு. 3-6 ஓட்டங்கள் 4-4 ஓட்டுகள் அடங்கலாக 65 பதில் 54 ஓட்டுகள். இந்த ஆரம்ப இணைப்பாட்டம் கொஞ்சம் கட்டி எழுப்பும் போது பின்னால் அடுத்து வர மிடில் ஓவர்ஸுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறைவாக இருக்கும் இல்லையா. இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் நேற்றைய நாளில் குசல் மேண்டிஸ் அணித்தலைமை பொறுப்பை மிக கச்சிதமாக நடத்தியிருந்த கலக்கலாக நேற்றைய நாள் போட்டிகள் விளையாண்டு 121 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொண்ட 100 பந்துகளுக்கு 14-4 ஓட்டங்கள் 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்ட பரதியின் மூலமாக அவர் நேற்றைய நாளில் 121 ஓட்டங்களை பெற்று மிக சிறப்பான ஒரு வெற்றிக்கு வழிவகுத்திருந்தார். ஆக அணித்தலைமை பதவியை மிக சிறப்பாக செய்திருந்தார். பவன் ரத்னாயக்க 48 ஓட்டங்கள் அரைசதத்தை தவறிவிட்டிருந்தார். ரன்அவுட் முறையிலான ஆட்டமிழப்பு, தேவையில்லாத ஒரு ஆட்டமிழப்பு, அதன் மூலமாக அவருடைய அரைசதம் தவறிவிட்டப்பட்டது. 1-6 ஓட்டம் 2 ஓட்டங்கள் அடங்கலாக 39 பந்துகளில் 48 ஓட்டுகளை அவர் பெற்றுக் கொடுத்தார். சரித் அசலங்க 11 ஓட்டங்கள் அதே போல ஜனித் லியனகே 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அவரும் பரவாயில்லை. 26 பந்துகளுக்கு 32 ஓட்டங்கள் 4-4 ஓட்டுகள் அடங்கலாக தான் இந்த ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். துனித் வெள்ளாலகே ஆட்டமிழக்காமல் 16 ஓட்டங்களை பெற மொத்தமாக 6 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி 321 ஓட்டங்களை பெற்றது. மிக சிறப்பு. பந்து வீச்சு பதவியை பார்க்கும்போது நேற்று நாளில் அட்கிசன் 2 விக்கெட்டை வீழ்த்தினது போல ரஹனாமட் 2 விக்கெட்டை வீழ்த்தினார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1 விக்கெட்டினை நேற்று நாளில் வீழ்த்தினார். மிக சிறப்பான துடுப்பாட்ட பரதி. பந்து வீச்சு அவ்வளவாக வேலை செய்யவில்லை நேற்று நாளில் இலங்கை அணியின் துடுப்பாட்டத்துக்கு மத்திகள் பதிலுக்கு திருப்படுத்தாது இங்கிலாந்து அணி. ஆனால் இங்கிலாந்து அணியின் ஆரம்ப திருப்பாளத்தை பார்க்கும்போது அச்சோ இந்த போட்டியும் போய்விட்டதா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம், 143 வரை இந்த ஆரம்ப இணைப்பாட்டம் சென்றது. முதலாவது விக்கெட் செல்லும் போது 143 ஓட்டங்கள் பாருங்கள் எப்படி யார் ஒரு இணைப்பாட்டம். டம்பாட்டம் 73 ஓட்டங்கள், பேண்டக்கட் 67 ஓட்டங்கள். நேற்று நாளில் டம்பாட்டமை பொறுத்த மட்டும் 62 பந்துகளில் 73 ஓட்டங்களை அன்னைக்காக பெற்றுக் கொடுத்தார். 3-6 ஓட்டங்கள் 7-4 ஓட்டங்கள் அடங்கலாக. ஆனால் நேற்றைய நாளில் ஜோரூட் சோபிக்கவில்லை. அவர் கொஞ்சம் சோபித்திருந்தால் நேற்றைய நாள் போட்டி சிலவில்லை மாறி இருக்கலாம். 15 ஓட்டங்களோடு அவர் ஆட்டமிழந்தார். ஹரிபுரூக் அணித்தலைவர் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அவரும் 1 ஓட்டத்தோடு ஆட்டமிழக்க ஜோஸ் பட்லர் நேற்றைய நாளில் கலக்கியிருந்தார். 69 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 5-6 ஓட்டங்கள் 5-4 ஓட்டங்கள் அடங்கலாக மிக சிறப்பான அதிரடியை வெளிப்படுத்தினார். 49 பந்துகளில் 69 ஓட்டங்கள். வில்ஜாக் 52 ஓட்டங்கள். அதுக்கு பிறகுதான் விக்கெட்டுகள் செல்ல ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 9 வீரர்கள் இழந்து 305 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடியும். 305 ஓட்டங்கள் தான் கிட்டத்தட்ட வந்து விட்டார்கள் இல்லையா. பரவாயில்லையா, அவருடைய தொடுப்பாட்ட பிறகு அவருடைய ஃபார்ம் நிலையம் வெளிப்படுத்திருக்கிறது. ஆனால் அந்த போட்டியில் இன்னும் கொஞ்சம் உக்கரமா இருப்பார்கள். காங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். துனித் வெள்ளாலகி நேற்று நாளில் கலக்கியிருந்தார். 10 ஓவர்கள் வீசி 49 ஓட்டுகளை கொடுத்து 3 விக்கெட்டுகளை சுழட்டி எடுத்தார். மிக சிறப்பான விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் நேற்று நாள் பொறுத்த முதலாக. அவருக்கு நாங்கள்
வாழ்த்துக்க சொல்லியாக வேண்டும். பென் டெக்கட், அதே போல டம் பட்டம், அதே போல மூன்று விக்கெட்கள், ஹரிப்ரூக் போன்ற முக்கியமான மூன்று விக்கெட்களையும் அவர் தான் சுழட்டி எடுத்திருந்தார். அதே போல சச்சிந்து கொலம்பைக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்திருந்தார், ஈஷான் மாலிங்கிக்கு இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தது, அதே போல தில்ஷான் மதுசங்கும் இரண்டு விக்கெட்டை வீழ்த்திருந்தார், அசித் ஃபெர்னாண்டோ ஒரு விக்கெட்டை வீழ்த்திருந்தார். ஆக ஒட்டுமொத்தமாக இலங்கை அணி கூட்டாக சேர்ந்து மிக சிறப்பான ஒரு அணியாக சேர்ந்து வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள். நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டும், ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது, உங்களால் முடியும் சகோதரர்களை அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னும் இன்னும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நேற்றைய நாளில் உண்மையிலேயே நாங்கள் மீண்டும் மீண்டும் குசல் மெண்டிஸுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். குசல் மெண்டிஸ் இப்படி விசிறி அடித்தால் அவருக்கு துடுப்பாட்டம் படுகிறது, ஏன் பயந்து பயந்து துடுப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ரசிகர்களெல்லாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு இப்பொழுது இருக்கிறது. பரவாயில்லை, கம் பேக் கொடுக்க வேண்டும், அடுத்த போட்டியிலும் ஒரு நிலைக்கு, அதாவது குறுகிய ஓட்டத்தில் சின்ன ஓட்டத்தில் தோல்வி பட்டால் தான் அந்த நம்பிக்கை கிடந்து போகும், அடுத்த போட்டியில் தோற்றாலும் பரவாயில்லை போராடி தோருங்க, அதான் நாங்கள் சொல்வது. அப்படி இருக்கும்போது ஒரு அணியின் மீதான நம்பிக்கை எங்களுக்கு வரும். வாழ்த்துக்கள், இலங்கை அணிக்கு 16 ஓட்டங்களால் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. இலங்கை அணிக்கான பாடல் இது.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. பொருளாதாரமும்

0: நாட்களிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம். மற்றும்
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

நல்ல பாடல் ஒளி தூது இல்லையா, கேட்டு ரசித்தோம் காலையிலேயே. தொட்டால் பூமலரும் திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம், சந்தோஷமாக எடுத்திருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் ஆழமான விஷயங்கள் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போயிடும், நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போயிடும். அதாவது இப்போ இருக்கிற குட்டீஸை பார்த்தீங்கன்னா அவளை பற்றி நிறைய பேசலாங்க, நம்மகிட்ட கேட்குற கேள்வியாக இருக்கலாம், அவங்களுடைய செயற்பாடுகளாக இருக்கலாம், அவருடைய சிந்தனைகளாக இருக்கலாம். நாங்கள் ராஜாராணி கதை சொன்னால், சிங்கம் புலி கதை சொன்னால், அவங்க வேறு வேறு கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது என்ன கதை சொன்னால், நாங்கள் வேறு உலகத்து கதை விண்வெளி கதையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க இப்பொழுது வித்தியாசம் வித்தியாசமாக பண்ண முடியல சிந்திக்கிறாங்க. சரி, இப்படியான சிந்திக்கிறாங்க இந்த குட்டீஸுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் இல்லையா. அப்போதான் அவங்க அடுத்தடுத்த கட்ட படிப்பிலையும் சரி, விளையாட்டுலையும் சரி, அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் கொடுக்கணும் இல்லையா. நாங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லைங்க, இதை செஞ்சாலே போதும், அவங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் எப்படியான விஷயங்களை செய்ய முடியும், அதாவது இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வை திறன், இந்த முக்கியமான ஐந்து முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது. இதுக்கு உறுதுணையாக இருக்க போவதுதான் அங்கபீடியா ப்ரோ MFGM தான். காரணம் இப்போது இருக்கின்ற பெருசா யோசிக்கிற இந்த குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு என்று சொன்னால் அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். ஆக இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இன்னும் ஸ்மார்ட்டா வந்துருவாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் பேக்கெட்டை பார்க்கும் சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயற்பாடுகள் நாங்கள் எப்போது ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும். காலையிலேயே எங்களுக்கு தலைவலி மாதிரி இருக்குது, கொஞ்சம் தலைவலிக்குது, என்ன செய்யலாம் சொல்லி யோசிக்கிறீங்களா? அதுக்கு நான் சொல்றேன் ஐடியா, மேல்டூர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. மேல்டூர் எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், அப்படி சிறை கட்டித்து பறந்து போக வேண்டும் சொன்னா நீங்க ஒரு மேல்டூர் எடுத்துக்கொள்ளுங்க. ஆக மறந்துடாதீங்க, லீவு போடக்கூடாது, வேலைக்கு போகணும், வெள்ளிக்கிறோம் தானே, போயிட்டு வாங்க இன்னைக்கு. சரி, இந்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு திட்டம், தீங்கு விளைக்கும் போதைப் பொருள் தடுப்பு வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். எப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நான் காலையில கூட ஒரு செய்தி சொன்னேன், அதாவது இந்த போதைப் பொருள் சிக்கி இருக்கிறதாக. இதுக்கெல்லாம் முக்கியமாக இந்த மாணவர்களை இலக்கு வைத்து, இளைஞர்களை இலக்கு வைத்து செய்கின்ற போதைப் பொருள் வியாபாரத்தை நாங்கள் முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும். அப்படி ஒழித்தால் மாத்திரமே நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை சரியான முறையில் வழிநடத்த முடியும். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, இது பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்கின்ற விஷயங்கள் ரகசியமாக பேணப்படும், பயப்பட தேவையில்லை சரிதானே. அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய விரும்புறீங்க அப்படின்னு சொன்னால் 19-27 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி அதுக்கான விஷயங்களையும் நீங்கள் செய்து கொடுக்க முடியும் என்பதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் சரிதானே. ஜனதா ஸ்டீல்ஸ் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது. ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க என்பதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மிஸ் பண்ணாமல் நீங்க ஜனதா ஸ்டீல் போனீங்க எல்லா விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போது இருக்கின்ற முக்கியமான பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. நேற்று நாளும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது, அதை பற்றிய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அரசமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் தொடர்பான 2வது வாசி விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற உள்ளது. 2வது நாளாக இன்று நாடு தொடர்கிறது சரிதானே. இன்று காலை பாதையில் சொன்னா 11:30 முதல் 7 வரை விவாதம் நடைபெற இருக்கிறது. விவாதம் நிறைவடைந்த பின்னர் பார்த்தீங்கன்னா இரு சட்ட மூலங்கள் மீதான வாக்கெடுப்புகளும் நடத்தப்பட்டிருப்பதாக பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது அரசமைப்பு திருத்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தொடர்பான ஏற்பாடுகளை மாற்ற முன்மொழிகிறது தான் இந்த விஷயமாக இருக்கிறது. இதில் பல விஷயங்கள் பல தரப்பு பல கருத்துக்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை 65-67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதெல்லை 63-65 அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதான் விஷயம் சரியா. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 110-120 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 19-24 அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதுதான் இந்த விஷயங்களாக இப்பொழுது கலந்தாலோசிக்கப்பட்ட விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்ற, நீதவா நீதிமன்றம் உள்ளிட்ட ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதுநிலை தொடர்பான மாற்றங்களை முன்மொழிகின்றது. இந்த இரண்டு சட்ட மூலங்களும் கடந்த August 11 நாடாளுமன்றத்தில் முதலாம் வாசிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இரு சட்ட மூலங்களின் அரசமைப்பு தன்மை தொடர்பில் உயர்நீதிமன்ற வழங்கிய தீர்மானம் சபாநாயகர் கடந்த September 22 நாடாளுமன்றத்துக்கு அறிவித்திருந்தார். 22வது திருத்த சட்ட மூலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்ற மக்கள் வாக்கெடுப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்ற தீர்மானித்துள்ளது என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதே வேளை பாத்தீங்கன்னா நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் அமைப்புக்கு
முன்னதால அதாவது முரணானதல்ல என்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நேற்றைய நாளும் ஒரு பாத்தீங்கன்னா முன்மொழிப்பட்ட திருத்தங்கள், ஆளும் தரப்பு எதிர்கட்சி வெவ்வேறு நிலைப்பாடு இருக்கிறது. அதே போல நாடாளுமன்றத்தில் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடைபெற்றது, அதுக்கு திருத்த சட்டம் மூலமாக நீதித்துறை திருத்த சட்டம் மூலமாக நேற்று நாள் ஒரு வெளியே ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. முக்கியமாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியே இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க. இதே எப்படியோ இன்றைய நாள் இரண்டாம் வாசிப்பு இருக்கிறது, பார்க்கலாம். இது பற்றிய முடிவுகள் வரும்போது, நாடு எதிர்பார்க்கின்ற முடிவுகள் வரும்போது நான் கட்டாயம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், பார்க்கலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்.
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: சுல்தானே. ஓகே, பாடல் முடிந்திருக்கிறது எதிரும் புதிரும் திரைப்படத்துக்காக. சரி, டிக்கெட்டு கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அதே போல ஒரு வீடு கட்ட போறீங்க, அந்த வீடு பரம்பரைக்கு இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. நல்ல விஷயம் தானே, ஏன் யோசிக்கிறீங்க? சரி, அப்படி வீடு கட்டும் போது நீங்கள் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அந்த வீடு எப்போதுமே உறுதியா இருக்கும் இல்லையா? அப்படி சொல்றதுதான் நான் சொல்றது. மெல்வா கியூஎஸ்டி கம்பெனி நீங்க வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னா எப்போதுமே உறுதியாக இருக்கும். ஆக உறுதி அப்படின்னு சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பெனி தான் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, உறுதியாக இருக்கும் போது இந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில் நாங்கள் வாங்கி பாவிக்க வேண்டும். அதே போல நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது இல்லையா? நாங்கள் காசு கொடுத்து தேவையில்லாத பொருட்கள்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதை விட அவங்க சிந்திக்கிறதுக்கு ஏற்ப அவங்க இப்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை சிந்திக்கிறாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, புரிஞ்சு கொடுறாங்க, புதுசு புதுசாக யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெருசு பெருசாக யோசிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அந்த சிறுவர்களுக்கு நாங்கள் இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்னா என்ன செய்யணும்? அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் வழங்க வேண்டும். இதான் எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இல்லையா? இப்போ அந்த காலத்தில் நாங்கள் அப்படியெல்லாம் சாப்பிட்டோம், இப்படியே சாப்பிட்டோம், இயற்கையில் வளர்ந்த காய்கறிகளை சாப்பிட்டோம்னு சொல்கிறோம். இப்போது கிடைக்கவில்லை, அதுக்காக நாங்கள் சும்மா பெற்ற முடியுமா? அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதான் அங்கபீடியா ப்ரூ MFGM. நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா புரதம் உள்ளிட்ட இரும்பு சத்து உள்ளிட்ட முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கப் போகிறது. மன வளர்ச்சி, மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது அந்த அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசாக யோசிக்கிற குடிசைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டான தயாரை பிடிச்சிடும் அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். இதை வாங்கி கொடுத்து பாருங்கள். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்கள், சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயற்பாடுகள் நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டி. அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்கள் விவசாய காணிகளை வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், அதாவது குறிப்பாக பார்க்கும்போது அக்ரிமம் மந்தம், நீங்கள் 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக நம்பிக்கைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அக்ரம மொத்தம் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்ளடமும் செய்து கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ் வாங்க சொந்தங்களே, உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் அங்கே இருக்கிறது. கட்டிட உபகரணங்கள், கடல் தொழில்சார் உபகரணங்கள், அதே போல பெயிண்ட் வகைகள், GIT வகைகள் எல்லாம் அங்கே இருக்குது. நீங்க வாங்க, வந்து பாருங்க. ஆஹா, இவ்வளவு பெரிய கடல் மாதிரி இருக்குது, எல்லா பொருட்களும் நாங்கள் இங்கே கொள்ளுவது செய்து கொள்ள முடியும் யோசிப்பீங்க. அதே போல நீங்க யோசிப்பீங்க, இவ்வளவு பொருட்களுக்கு விலை எதுவும் கூட வச்சு விற்பாங்களோ அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, சாதாரணமான விலைதான், நியாயமான விலைதான். சரி தானே? அதுதான் இங்க இருக்கிற ஸ்பெஷலான விஷயமே. சோ நம்பிக்கைக்குரிய ஒரு நாமம் சொன்னால் அது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும், நிச்சயமாக அப்படி இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? போதைப் பொருள் சொந்தமான விஷயங்கள் தெரிந்தால் 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் உதவி செய்ய போறீங்க யாருக்காவது அப்படின்னு சொன்னால் 19-27 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்பொழுது நாடுபுறாவும் பேசுகின்ற ஒரு விடம் தான் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற சிவராசா அனோஜன். அனோஜன் பற்றிய நிறைய விஷயங்கள் நாங்கள் சோசியல் மீடியாக்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். காரணம், சவுதி அரேபியாவில் தண்டனைக்குட்பட்டு இருக்கிறார் அவர். இப்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. அந்த தண்டனையை இப்பொழுது கொஞ்சம் குறைத்து அல்லது முக்கியமான விஷயங்கள் உள்ளடக்கியதாக ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய நாளில் கையொப்பமிட்டு இந்த கடிதத்தை, அதாவது கட்சி பேதமின்றி குறிப்பாக பிரதி சபாநாயகர் ரிஷ்விஷாலி உள்ளிட்டோர் அனோஜனுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டு நேற்றைய நாளில் ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதை பற்றி நேற்றைய நாள் முழுவதுமாக அந்த விஷயம் பேசுபொருளாக இருந்தது. அந்த கடிதத்தில் முக்கியமான விடயங்கள் பற்றி நான் உங்களோடு சொல்ல போகிறேன். அந்த கடிதத்தில் அவரது தண்டனையை குறைக்க அல்லது அவருக்கு விதிக்கப்பட்டுகின்ற அபராதம் முழுமையாகவோ அல்லது பகுதியளவோ தள்ளுபடி செய்யுமாறு குறித்த கடிதத்தில் கோரப்பட்டிருக்கிற விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அனோஜன் குறைந்த வருமானம் பெறும் ஒரு தொழிலாளி. அதே போல இலங்கையில் இருக்கின்ற, இலங்கையில் உள்ள அவரது குடும்பம் அவரது வருமானத்தையே பெரிதும் நம்பி இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கடிதத்தின் மூலமாக சுட்டிக்காட்டிதான் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். பார்க்கலாம், இந்த கடிதம் நல்லபடியாக வேலை செய்தால் சந்தோஷம் தான். நேரம் இப்போது 8:50.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும்
2: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
4: நிலா காயும் நேரம் சரணம்,
3: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் பாடும் நீலா எஸ் டி பாலசுப்ரமணியம். இவரை பற்றி நாங்கள் அதிகமாக சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நல்ல மனிதர், அதே போல இவருடைய பாடல்கள் மூலமாக சாதனை நிகழ்த்திய ஒருவர். ஆக சாதனைகள் பல, விருதுகள் பல என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய இழப்பு எங்களுக்கு இன்னும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம். வசந்தம் எங்கிருந்தாலும் அடைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நிலவ சீலங்கில் எங்கிருந்தாலும் அடைந்து கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் www.vasantham.fm.in என்ற இணையதளம் சென்றால் ஆன்லைன் மூலமாக அடைந்து கொள்ள முடியும். சந்தோஷம். அதே போன்று அழைப்பின் ஏற்படுத்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 011-2-770-5001 அல்லது 011-2-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக அடைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 07-6-047-106 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். நேரம் இப்போது 9 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: வங்காள விரிகுடாவில் நிலவிய ஆழ்ந்த தாழமுகம் தாழமுகமாக வலுவிழந்துள்ளதனால் இன்று முதல் மழையுடனான காலநிலையில் ஓரளவு

0: வேட்பிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் மேல் சபரகமுவ, தெற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டல உயிரிழ திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனிடையே நாட்டை சூழவுள்ள சில கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மழத்தி ஆழத்திற்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வித்துறையை வலுப்படுத்துவது தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொழில் சந்தைகளுக்கு தேவையான திறன்மிக்க பணியாளர்களை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் தொழிற்கல்வித்துறையில் முதலீடு செய்வதற்கும் ஆதரவளிப்பதற்கும் ஐக்கிய அரபு ராஜ்ய பிரதிநிதிகள் இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது மற்றும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா தளர்த்துவது தொடர்பில் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையாளர்கள் நியூயார்க்கில் ஆலோசித்து வருவதாக ராய்டர்ஸ் செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்குவதற்கு பதிலாக ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் அனுமதிக்கும் கட்டம் கட்டமான உடன்பாடு குறித்து பரிசீலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இருதரப்பும் முதலில் தங்களது பேரம் பேசும் செல்வாக்கை விட்டுக் தயங்குவதனால் பேச்சுவார்த்தைகளில் முட்டுக்கட்டு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி.

ரஹமான் இசையில் செக்கச்சி வந்த பாடம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். ஆஹா, நல்ல பாடல். டிராவல் பண்ணும் போது நல்ல பாடலாம் கேட்டுக்கொண்டே அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கலாம். தொடர்ந்து படித்துக் கொள்ளுங்கள். இது காலை இப்பொழுதை உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அதே போல டேக் கேர். சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் டேக் கேர் வேலைத்திட்டம். கிளீன் ஷிட்டுக்கா வேலைத்திட்டத்தின் கீழ் நடைபெறுகிறது. அதே போல ஜனாதிபதி நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெறுகிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்றும் வேலைத்திட்டமாக இந்த வேலைத்திட்டம் நடைபெறுகிறது. இரண்டாவது கட்டமாக வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக் அண்ட் ஐடி இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாகத்தான் இந்த டேக் கேர் வேலைத்திட்டம் நடைபெறுகிறது. இன்னும் ஏராளமான செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து படுத்துக் கொள்ளுங்கள். இது காலை பொழுதிலே அப்படியே நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளக்கூடிய வணக்கம் வசந்தம். அதே போல நீங்கள் உறுதியான ஒரு வீடு கட்டணும், புரேஷனா நல்ல உறுதியா இருக்கணும் நான் வீடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள். மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னா எப்போதுமே வீடு உறுதியாக இருக்கும். சரிதானே? மிஸ் பண்ணிடாதீங்க.

0: 6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: நீ செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல, போ, நான் இனிமே வரவே மாட்டேன். ஆனாலும் நீ ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு என்னட்ட வரத்தான் போற? இது நம்ம தியேட்டர்ல கதை சொல்லத்தான் போற? எல்லாரும் வாங்கவன்.
0: அபுல்ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
2: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
3: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
2: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் FM திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். ஏராளமான செய்திகள், இனிமையான பாடல்கள், நல்ல பாடல்கள் ஒழித்து வந்து மஜ்னு திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசைகள். ஹரிஷ் ஜெயராஜ் பாடலாம் கேட்கும் போது மழை காலத்துல வாகனத்துல போய் கொண்டிருக்கும் போது கேட்கும் போது என்ன ஒரு இனிமை இல்லையா? அடடா இது எல்லவோ பாடல் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல நீங்கள் விவசாய காணிகளை கொள்வனை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னால் முக்கியமாக பார்க்கும்போது அக்ரிமம் ஒன்றன் மூலமாக நீங்கள் கொள்வனை செய்யுங்கள். 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது பாதுகாப்பான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சொந்தங்களே. முக்கியமான செய்தியில் இருக்கிறது, இந்த மழை இந்த காலநிலை காரணமாக பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அங்கங்கே செய்திகளும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பார்த்தீங்கன்னா கிங் மற்றும் நில்வலா ஆறுகளின் வெள்ள அபாய எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா மேலும் 24 மண்ணுத்தியாளர்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த பகுதியில் இருப்பவர்கள், அந்த ஆறுகளை அண்டி இருப்பவர்கள் உங்களது அவதானமாக உங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு பெரிய ஒரு பாத்தீங்கன்னா நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துருக்கியில்தான். துருக்கியில் கிழக்கு பகுதியில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. பூமிக்கு அடையில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில்தான் இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருப்பதாக இப்பொழுது ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலை அதிர்வு மையம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது பற்றிய விவரங்கள், சேத விவரங்கள் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடையும் பார்க்கலாம். அதை பற்றி விஷயங்கள் வரும்போது நான் சொல்லியிருந்தேன், 5.1 சொல்லும் போது அது பெரிய ஒரு நில அதிர்வு தான். அது பற்றிய விவரங்கள் இன்னும் எங்களுக்கு சரியாக முழுமையாக சேத விவரங்கள் கிடைக்கவில்லை. தொடர்ந்து மனித கொள்ளுங்கள், நல்ல பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அடுத்து வருகின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல், நீங்க ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பாடல். ரிதம் திரைப்படத்துக்காக ரஹ்மான் இசையில் வைரமுத்து அவர்கள் வரி எழுத சங்கர் மகாதேவன் பாடிய பாடல், கேட்டு பாருங்கள் காலையிலேயே எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி.

0: இன்றைய நாள் இன்றைய நாள்
1: இசை இருக்கும் வரை சில குரல்கள் நம்மை விட்டு மறைவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் நம் அனைவராலும் அன்புடன் பாடும் நிலா எஸ்பிபி என்று அழைக்கப்படும் பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல்.
2: மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ.
1: 1946 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பிறந்த இவர் பாடகராக மட்டுமல்லாமல் இசையமைப்பாளர், நடிகர், டப்பிங் கலைஞர் என திரைத்துறையில் பல்வேறு தளங்களிலும் தனது தனித்துவமான பங்களிப்பை வழங்கினார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். 4 தசாப்தங்களுக்கு மேலாக நீண்ட இவரது இசை பயணத்தில் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் என்ற பெருமையும் இவருக்குண்டு.

பாடும் போது அந்த பாடலின் உணர்வை தனது குரலில் கொண்டு வருவது எஸ்பிபி அவர்களின் தனி சிறப்பு. காதல் பாடலாக இருந்தாலும், சோக பாடலாக இருந்தாலும், கொண்டாட்ட பாடலாக இருந்தாலும், அந்த உணர்வை கேட்பவரின் மனதுக்குள் நேரடியாக கொண்டு சேர்க்கும் ஒரு மாயம் அவரது குரலில் இருந்தது. சிறந்த பின்னணி பாடகருக்கான 6 தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் இந்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்ம பூஷன் விருதுகளாலும் கௌரவிக்கப்பட்டார். அவர் மறைந்த பின்னர் 2021 ஆண்டு பத்ம விபூஷன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 திகதி தனது 74 வயதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் காலமானார். ஆனால் ஒரு கலைஞரின் மறைவு என்பது அவரது குரலின் முடிவு அல்ல. இன்றும் வானொலியில் அவரது பாடல்கள் ஒலிக்கும் போது பல தலைமுறைகளின் நினைவுகள் மீண்டும் உயிர் பெறுகின்றன. ஒரு காலத்தில் காதலித்தவர்கள் கேட்ட குரல், ஒரு தலைமுறை ரசித்த குரல், இன்று அவர்களின் பிள்ளைகளும் ரசிக்கும் குரல், அதுதான் பாடும் நிலா எஸ்பிபி அவர்களின் குரலுக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி. இசை உலகில் அவர் விட்டு சென்ற அந்த இனிமையான குரலுக்கும் எண்ணற்ற மறக்க முடியாத பாடல்களுக்கும் நமது மரியாதையையும் நினைவஞ்சலியையும் செலுத்துவோம். என்றென்றும் இசையாக நினைவில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவரது நினைவு நாளான இன்று அவர் பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் எஃப்எம். காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா. ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

0: கவித்துவகிர்ந்த பாடல் இந்தியன் திரைப்படத்துக்காக ரமான் இசையில் வாலி அவர்கள் வரி எழுத பாடும் இலா சொல்லத்தா பாடிய பாடல அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். இன்னும் ஒரு அருமையான பாடல் எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கலாம். சரி, இப்போது பாத்தீங்கன்னா இப்போ இருக்க குட்டீஸை பத்தி நாங்கள் சொல்லி ஆகணும். அவங்க பார்த்து நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க இல்லையா. அப்படியாக யோசிக்கும் போது அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும் போது என்ன போனேஷன் செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எஸ் நான் சொல்றேன் கேளுங்க, நல்ல ஐடியா ஒன்று. அதாவது நீங்கள் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும், அதான விஷயம். ஆக இரும்பு சத்து, புரதம் உள்ளிட்ட முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி, மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வைத்திறன் ஆகியவையெல்லாம் அனைத்து முக்கியமான ஐந்து விஷயங்களையா. இந்த ஐந்து விஷயங்களை உள்ளடக்கிய வளரும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கிறது MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்க குட்டிகளுக்கான ஒரு ஸ்மார்ட் தயாரிப்புன்னு சொன்னால் அது Ankapedia Pro MFGM தான். ஆக இப்போது நீங்கள் வாங்கி கொடுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும் சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்பட தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நீங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றீர்கள். அதே போல உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டுகின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இது இப்படி இருக்கும்போது நாங்கள் போதைப் பொருளுக்கு இருப்பதற்காக நாங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் கை கொடுக்க வேண்டும் இல்லையா. இலங்கை பிரஜையாகிய நாங்கள் அது போன்ற விஷயங்களுக்கு கை கொடுத்தால் மாத்திரமே இளைஞர்கள் மத்தியில், அதே போல மாணவர்கள் மத்தியில் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்ற போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், அது போதைப் பொருள் விஷயம் சம்பந்தமாக, விநியோகத்தர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு விஷயம் எதுவும் தெரிந்தால் அந்த தகவல் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றி எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதேபோன்று புனர்வாழ்வுக்காக 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் புனர்வாழ்வுக்காக யாராவது உதவ தேவைப்படுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ள முடியும் என்ற விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல நியாயமான விலையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்ய நீங்கள் செய்ய வேண்டியது ஜனதா ஸ்டீல். ஜனதா ஸ்டீல் போக சொந்தங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் முக்கியமான விடைகள் வரப்போகிறோம். இந்த கால்நிலை சம்பந்தமாக எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தி பற்றிய விடயங்களை. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கிற ஆழ்ந்த காற்றழுத்தம் தாழ்வு நிலை தற்போது பார்த்தீங்கன்னா காற்றழுத்தம் தாழ்வு நிலையாக வலுவிழந்து கொண்டிருப்பதாக இப்பொழுது வளிமண்டல தினக்கிழமை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாக்கம் பார்த்தீங்கன்னா இலங்கையின் வானிலையில் நாளை முதல் படிப்படியாக மாற்றம் ஏற்படக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி மேல் சபரகமோ, தெற்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடிந்துகூடிய மழை பெய்யக்கூடும். அதே போல சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சுமார் 100 மில்லிமீட்டருக்கு வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய மலைநாட்டு மேற்கு சரிவுகள், வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள், அதன் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மாத்தளை மாவட்டங்களும் இடைக்கிடையே 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு விடயம் சொல்ல வேண்டும். இந்த கிரிக்கெட் பற்றி சொல்லும் போது நாங்கள் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதிய இரண்டாவது மணிக்கும் ஒரு நாள் போட்டி பற்றி சொல்ல வேண்டும். முதலாவது ஒரு நாள் போட்டி, இந்த போட்டியில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டு தென்னாப்பிரிக்க அணி மிக சிறப்பான ஒரு வெற்றி, 67 ஓட்டங்களால் வெற்றி வாகையை சூடியிருக்கிறது. நேற்றைய போட்டியை பொறுத்தமட்டில் முதலில் துடுப்பிடித்த தென்னாப்பிரிக்க அணி 297 ஓட்டுகளை பெற்றது 8 விக்கெட்டுகள் இழந்து. இதில் மேத்யூ மிக சிறப்பாக துடுப்பிடித்தார். மேத்யூ 112 ஓட்டுகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். அதே போல ரயான் 27 ஓட்டுகளை பெற்றுக் கொடுக்க மாக்கு ஜங்ஷன் எல்பிடபிள்யூ முறையில் ஆட்டம் நடந்தார். என்ற போதும் 75 ஓட்டுகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். 4 6 ஓட்டுகள் அடங்கலாக 4 ஓட்டுகள் அடங்கலாக 59 பந்துகளில் 75 ஓட்டுகளை பெற மொத்தமாக 297 ஓட்டுகளை எட்டியது தென்னாப்பிரிக்க அணி. பந்து வீச்சு பத்தி பார்க்கும்போது நதன் நெலிஸ் 3 விக்கெட்டுகளையும், அடம் ஜாம்பா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார். ஜோஸ் ஹேசல்வுட்டுக்கு 1 விக்கெட் சென்றது. பதிலுக்கு துருப்படுத்தாடி ஆஸ்திரேலியா அணி ஆரம்பத்தில் சிறப்பாக துருப்படுத்தாடினாலும் கூட மிச்சல் மாஸ் 60 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ட்ரீஸ் ஹெட் 36 ஓட்டுகள், அதுபோல கூப்பர் கனோலி எதிர்பார்க்கப்பட்டது 38 ஓட்டங்களோடு அவர் ஆட்டம் எடுக்க, அதை தொடர்ந்து பார்க்கும்போது மேட் 44 ஓட்டுகள், வேறு யாரும் பெரிதும் சோபிக்கல். மிடில் ஆர்டர் பெரிதாக சோபிக்கல் கேமரோன் கிரீன் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதேபோல ஜாக் 5 ஓட்டங்கள், மிச்சல் ஸ்டாக் 16 ஓட்டங்கள், விக்கெட்டுகள் சில மொத்தமாக 230 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது ஆஸ்திரேலிய அணியின் மூலமாக. பந்து வீச்சில் கலைக்கு தான் கேசு மகாராஜா மிக சிறப்பான பந்து வீச்சு, 9.2 பந்துகள் வீசி 2 மேடின் ஓவர் அடங்கலாக 20 ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து 4 விக்கெட்டுகளை சுரட்டி எடுத்தார். அதுபோல கார்பன் போர்ச் 2 விக்கெட்டுகள், அதுபோல ஃபோர்ச்சின் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தார். பரவாயில்லை, மாக்கோ ஜென்சனுக்கும் அதே போல கால்டுக்கும் 1 விக்கெட்டில் தலா 1 விக்கெட்டுகள் சென்றது. இந்த போட்டியில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது தென்னாப்பிரிக்கா அணி.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அச்சன.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது 9:48.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் பாடும் நீலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.

உலகின் வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும், நீங்கள் அக்ரோ மொமெண்டம் மூலமாக நீங்கள் கொள்முதல் செய்யுங்கள். 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் பாதிக்கப்பட்டது. ஆக நீங்கள் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் நம்பகத்தன்மையாக நீங்கள் அக்ரோ மொமெண்டம் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்முதல் செய்ய முடியும். அதே போன்று மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் எப்போதும் உறுதியான கம்பிகள். நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி நீங்கள் வீடு கட்டினீங்க சொன்னால் உறுதியாக இருக்கும் எப்போதுமே, சரிதானே? பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடு உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் பாவிக்க வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள். சொந்தங்களே, மிஸ் பண்ணிடாம நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி பாவித்து பாருங்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் எழுந்திருந்தீர்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி கழிக்கும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. ரொம்ப சந்தோஷம். கவனமாக இருங்கள். மழை அங்கங்கே பெய்து கொண்டிருக்கிறது. அவதானமாக பாதைகள் செல்லுங்கள். அதே போல வாகனத்தை செலுத்தும் போது நாங்கள் மிக அவதானமாக செல்ல வேண்டும் இல்லையா? அதையும் நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ். கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
4: நன்றி புவனேஸ். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் 10:01.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: அறிவித்தலாகும் அகன்று செல்வம்.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அம்பலாங்கோடு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இரு சந்தேக நபர்கள் மீட்டியாகோடு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி கஹாவ பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முயன்றதாக இவர்கள் மீது சந்தேகம் வெளியிடப்பட்டது. இதற்கமைய 19 மற்றும் 22 வயதுடைய சந்தேக நபர்கள் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து துப்பாக்கி, 10 தோட்டாக்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கையால் ஆபத்தில் சிக்கிய 25 இந்தோனேஷிய மீனவர்கள் பாதுகாப்பாக கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கே இந்தோனேஷிய மீன்பிடி படகொன்று கவிழ்ந்த நிலையில் அதிலிருந்த 25 பேரும் வர்த்தக கப்பலொன்றினால் மீட்கப்பட்டனர். பின்னர் கொழும்பு கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் கடற்படையின் 2 படகுகள் மூலம் அவர்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு தற்போது இந்தோனேஷிய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்க அரசுமுறை பயணத்தின் முக்கிய கட்டமாக சீன அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வெள்ளை மாளிகையில் நடைபெற்றுள்ளது. சீன அமெரிக்க உறவை மேலும் நிலையான மற்றும் நீடித்த உறவாக முன்னெடுப்பது இரு நாடுகளுக்கும் முக்கியமானதென ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை சரியாக கடைபிடித்து அது தொடர்பான பிரச்சினைகளை எச்சரிக்கையுடன் கையாளும் எனவும் சீனா எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 2016ஆம் ஆண்டு முதல் ஷி ஜின்பிங்குடன் வலுவான நட்புறவை பேணி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க சீன ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: உலகம் மாறும் ஒவ்வொரு

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது திரையுலகின் இசை ரசிகர்களினால் என்றும் மறக்க முடியாத குரலுக்கு சொந்தக்காரர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களது நினைவு நாளாகிய இன்று மறையாத குரல், மறக்க முடியாத குரல் என்றும் எம்மோடு நிலைத்திருக்கின்ற அந்த அருமை பாடகர் அவருடைய குரலிலே வந்த பாடல் இன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக கிண்ணியா நசூர், வணக்கம். வணக்கம்,
1: எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியின் முதலாவது நேரா வந்திருக்கீங்க.
1: ரொம்ப சந்தோஷம். அருமையான பாடல்கள் சார்.
0: அதுவும் எஸ்பிபி சாருடைய பாடல்னு சொன்னால் ரொம்பவுமே பிடிக்கும்.
1: நீங்கள் வந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு நல்ல உற்சாகமாவும் சிறப்பாகவும் கலகலகாவும் பேசுறீங்க சார்.
0: அப்படியா? ஆமா. சரி சொல்லுங்க, இப்போ நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மருதமுனை அப்துல் நாசர், புதிய பாலமுனை முகமது அலியார், எச் எல் நஜமுதி மற்றும் ராவி, மற்றும் இந்த நேரத்தில் நம்ம வசந்தத்தோடு இணைந்து கேட்டிருக்கும் அசுருதீன் அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்கு ஒரு பாடல் முடிந்தா சோகமான பாடல் ஒண்ணும். புதிய நிலாவே ஒரு இனிய கனாவே என்ற பாடல் தாங்க சார்.
0: சரி, முடிந்தால் தருகிறேன். நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: ரொம்ப நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது எஸ்பிபியின் நினைவு நாளாகிய என்று அவர் பாடிய பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். அக்கறை பெற்ற பாப் ட்ரெய்லர் நிசார் நடந்திருக்கின்றார் என்பது இதய ரத்தினம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் வசந்த் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு சந்தோஷ் வந்திருக்கின்றார். சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருங்க. என்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் வேண்டும். தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பேனட்ஸா வந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூபன் குறிப்பிடுகிறது. இவளே கொழும்பு 15 மோதரையிலிருந்து தாரசனி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபான. ஆரம்ப பாடல் அம்மா பாடல், ரொம்ப பிடித்த பாடல். உரும்புராய் சாந்தா இணைந்திருக்கிறார். இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து தாருஷினி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஷாயிலு இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நாவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு அறந்தாங்க ஐயப்பன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்துகிறது. இவ்வளவு பாலா அணுகுறாங்க. ராஜா கோபால் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்க. ஜூட் இணைந்திருக்கின்றார். அந்தோனி ஜூட் என்னை நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்க. நான் பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். தேவலை நற்பட்டி முனையிலிருந்து MTA சத்தார் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் பண்டாரவளையிலிருந்து மீனகை இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செல்வச்சிந்தி சுதன் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. என் மனதில் எப்பொழுதுமே ரொம்பவும் பிடித்த பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பூனாகலை இயேசுதாஸ் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கெர்மான், அப்படி இருக்கிறீங்க? என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கின்றார். திருநெல்வேலியிலிருந்து கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறது. இவளை மங்கே கரசி வந்துக்கிறாங்க. நசூர் இணைந்திருக்கின்றார். பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சங்கனி அசுருதீன் நடந்திருக்கிறது. இவளை வணக்கம் அண்ணா, நான் சசிகலா நடந்திருக்கிறேன் அவிசாவளையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் நடந்திருக்கின்றார். ஊர்கிடவத்திலிருந்து பஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார். நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே நேரம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் முளைக்கின்றது பாடல். உதயகீதம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசை ஞானி

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் ராஜலட்சுமி வணக்கம்.
1: அன்பாத கிருபா சார் இருக்கு, காலை வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறன்.
1: நலமாக இருக்கணும். உங்க குரலை ஒவ்வொரு நாள் நான் கேட்டுக்கிட்டு
0: இருப்பேன்.
1: அப்படி ஒரு இது எனக்கு, நீங்க அவருடைய எஸ்பி சாருடைய இதுக்காக எனக்கு ஒரு அது அவருடைய பாசத்துக்காக இன்னைக்கு லைன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், துக்கத்திலயும் சந்தோஷம் சார். அந்த சங்கீத மேகம் காலையில இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்,
0: படிச்சுக்கிட்டே
1: இருக்கேன். ஏன்னா வாழும் காலம் கொஞ்சமே, தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். அது உண்மையானது. அவருக்கு அவரு பாடி சென்ற அந்த பாட்டு அவருக்காகவே பாடியிருக்காரு
0: பாருங்களேன். அதுவும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தந்ததுல அப்படியே உங்க மனசு ஒரு நிறைவை ஏற்படுத்திருச்சேனா?
1: உடுப்போட அப்பா கூட்டிட்டு போனாரு அந்த சின்ன காலத்துல, அந்த பற்று இன்னும் இருக்கு எனக்கு. அப்புறம் சார், எனக்கு பாட்டு வேணும், உலகம் ஒரு வாடகை வீடு. அதே முதல்லயே போட்டீங்க அம்மா பாட்டு, அது உங்களுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அம்மா,
0: நம்ம எல்லாருக்குமே பொருந்துற பாடல்கள் தானே இல்லையா?
1: அதுதான், அம்மானா அம்மா தான்.
0: சரி, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: நன்றி சேர்க்காகவும் மூதிர் வடிவேலையா, அருள்மொழி, பத்மா அம்மா, முதலகலை தனலட்சுமி, எட்டியாண்டோட்டிக்கும் தம்பி தாயாளர் ராமானி, ஆட்டோ விஸ்வநாதன், சரோஜினி அம்மா, மற்றது சின்னையா சின்னையா மகாதேவன், மாணிப்பாய் குலரத்னம் ஐயா, ஆட்டோ கொலை தமிழ் செல்வன், சின்ன சின்ன தம்பி, எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு, வசந்த சொன்னது அனைவரையும் சேர்த்துக்கிட்டு, எஸ்பி சார் இன்னைக்கு முழு நாள் நம்ம வீட்டுல இருப்பாரு, அதனால நீங்க அந்த பாடத்தை தாங்க சார்.
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி.

தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

சுகம் சுகமானதை கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை பாடி கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை வென்ற குரல் வளத்தை கொண்ட எங்கள் மறைந்து போன எஸ்பிவியனுடைய நினைவுகளோடு நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெகன். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். நிசா இணைந்திருக்கின்றார், மாவனல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. தேவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் சஞ்சனா இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் குடத்தனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிட்டிருக்கின்றார். இனிமையான வணக்கம், நான் அன்வர் இணைந்திருக்கின்றேன், லங்கா ஹோட்டல் ஆமர் வீதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிற இதேவேளை வணக்கம் அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான், ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி செட்டியார் வீனஸ் சரூனில் இருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி துர்கா வந்திருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பப்டையில் நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். முந்தாஜ் வேகம் வந்திருக்கின்றார், குழம்பு 14 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நஃபீர் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஜோன் ஏகாம்பரம் அக்கறைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவளை வசந்த் வந்திருக்கின்றார். இனிமையான இடைக்கால பாடுகளை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை பாடு நிலாவின் பாடல்களை கேட்கின்ற பொழுது இனிமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அமரா வந்துக்கிறாங்க. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நான் ஜமுனா அணிந்திருக்கின்றேன், அப்புத்தொழை தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். அதே போன்று ஆனல்ட் கிருபா அணிந்திருக்கின்றார், ஹெவலக் ரோடு டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை ஷோபி வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் இஸ் பரமானந்தன் வசீகரன் இருந்திருக்கின்றேன், ஹட்டன் கிளவர்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஜனா வந்திருக்கின்றார், எஸ்பிவியின் பாடல் என்று சொன்னால் ரொம்பவும் பிடிக்கும், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார், வசந்தத்தின் அபிமான நீரில் ஒருவர் வெள்ளி ராகம் தரும் இசையோடு இணைந்திருக்கின்றேன், இதயத்தை தொட்ட பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதலாவது பாடலே எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல், தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்னைய நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹாப்டன் நவீன் குறிப்பிட்டிருக்கின்றார். நீர்குளம்பிலிருந்து ரவீந்திரன் இணைந்திருக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை நாகராஜன் இணைந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தனி உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல். I love, love, love, love, love.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மாசுரமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்ற செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மின்சார வாகன வருமான வரி அனுமதி பத்திர முறையை புதுப்பிக்கும் பணிகள் காரணமாக 8 மாகாணங்களில் மின்னணு வருமான அனுமதி பத்திர சேவை இன்று முதல் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இன்று முதல் எதிர்வரும் 28 தேதி வரை இந்த சேவை தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மத்திய, வடமத்திய, வடமேல், தென், கிழக்கு, வடக்கு, சப்ரகமோ மற்றும் உவா ஆகிய 8 மாகாணங்களில் எதிர்வரும் 28 தேதி வரை இச்சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பயனாளர்களுக்கு மேலும் வினைத்திறனான மற்றும் உயர்தர சேவையை வழங்கும் நோக்கிலேயே இத்தொழில்நுட்ப புதுப்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பனிச்சங்குளம் பகுதியில் தம்பதியினர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். நேற்று அதிகாலை இடம்பெற்ற இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த 68 வயதுடைய பெண்ணும்

0: 50 வயதுடைய ஆணும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தனர். கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: ஹவுதி கிளர்ச்சியாளர்களினால் ஏவப்பட்ட 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி அரேபியா வெற்றிகரமாக இடைமறித்து அழித்ததைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் மசகெண்ணெய் விலை கணிசமாக உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய பிராண்ட் ரக மசகெண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 106 அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் WTI ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 94 அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு பதற்றம் காரணமாக எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சமே விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சுந்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: நேரம் 11:10, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி, கபூர் இன்னைக்கு லீவு தானே? அப்படித்தானே? ஆனா இப்ப அதிகமா லீவ் எடுக்கிறது இல்லையா கேள்விப்படுறேன். உண்மையா சொன்னாங்க உண்மையா? சரி சொல்லுங்க, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, சொல்லுங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்போம்.
1: அடுத்த வந்து ஆட்டா சிவானு கேட்டுக்கொண்டு பா.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:20. இந்த நேரம் நிகழ்ச்சியில் நடந்திருக்கின்ற உறவுகளை எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி காண்டீவன் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களை இனிமையான எஸ்பிபியினுடைய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ராஜா வந்துக்கிறார். தம்பி ராசா பசறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். மஸ்கேலியா அஜித் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவர்களை சுரேஷ் குமார் வந்திருக்கின்றார். மகள் அக்ஸரா மற்றும் ஷாலினி ஆகியோரை இணைத்து நிலதர் பாடல் வேண்டும் திருநீகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்னி நிகழ்ச்சியில் இணைத்து நிலதர் பாடல் தாருங்கள். நான் சுபா அணிந்திருக்கிறேன். கணவர் ரவி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களை பாடல்கள் இதமாக உள்ளது. வாழ்த்துக்கள் பாட்டு தலைவா பிரசாந்தி இணைந்திருக்கிறாங்க. திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா இணைந்துக்கிறாங்க. உடுப்புட்டி ஜசி ட்ரெய்லர்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக சேகர் குறிப்பிடுகிறாங்க. மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா, இன்னும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி மேரி குறிப்பிடுகிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையை மணித்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி டிக்கோயா சசி வந்திருக்கிறாங்க. அதே போன்று ராமகிருஷ்ணன் நடந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள். நான் நஸ்லியா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ரமேஷ் குமார் வந்திருக்கின்றார். அதே போன்று எங்களை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுக்கிறாங்க. ஆயிரம் ஆயிரம் பாடல்களை பாடி கோடிக்கணக்கான மனங்களை பாடல்கள் மூலம் உன் குரலை வியக்க வைத்து சென்று விட்டாய். மறைந்து போனது உன் உடல்தான், ஆனால் உன் பாடல்கள் மூலம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருப்பாய் பாடும் நிலா. காலங்கள் கடந்தாலும் உன் உருவம் மறைந்தாலும் உன் வாயிலிருந்து ஒலித்த ஒலிகளாக என்றும் காற்றலையில் பாடல்களாய் இந்த மண்ணுலகம் உள்ளவரை இந்த பாரினிலே என்றுமே ஒலித்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி செல்வச்சினதி சுதன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தர்சினி வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மூதூர் பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் யசோதா வந்துக்கிறாங்க. ராஜா இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக்கொண்டு நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாடு நிலாவின் பாடல்கள் ரொம்பவும் பிடித்திருக்கிறது அண்ணா அப்படின்னு சொல்லி ரோசா வந்துக்கிறாங்க. ரோஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு சரீஃபா அணிந்து இருக்கின்றேன். நிக்க வரட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். பன்னீர் வந்துக்கிறாங்க. அதே போன்று செல்வி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். முருகதாஸ் வந்திருக்கின்றார். அருமையான பாடல்களை யாழ்ப்பாணம் நல்லூரிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். இன்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை வேறுவளையிலிருந்து ரிம்சான் வந்திருக்கின்றார். கீதா ஸ்ரீ நிகழ்ச்சியில் என்னை மணித்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, உங்கள் நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிசா வந்திருக்கின்றார் மாவனிலிருந்து. அதே போன்று செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் எழுந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல். மன்னன் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல்.

0: நாடு முழுவதும் 101.6 மற்றும் 101.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நிலைகளில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இந்த நேரம் ஹபுத்துல்லா ஜமுனா வந்துக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: பதுளை ஜமுனா அப்படி இருக்கிறீங்க. சரி, உங்களுடைய அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. ஏன்?
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க? பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். அப்படியா? பூஜாவை தாலாட்டும். சரி சொல்லுங்க. சரி, அப்ப நீங்க பாடலை பாடி
1: காட்டுங்களேன்.
0: போதும் போதும், நன்றி. நிகழ்ச்சிகள் தம்பிக்கு
1: அதனால தான் பாடல.
0: சரி சரி சரி சரி, நீங்க சொன்ன காரணத்தை ஏற்றுக்கொண்டோம்.

0: பொருளாதாரமும் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் கம்பெனி.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:50 இப்போ நிகழ்ச்சியில் யார்? பதூதீன்.
1: வணக்கம், மருதமனையில் இருந்து.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சோமா இருக்கிறேன்.
0: நானும் உற்சாகமாக, அதாவது எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நினைவாக இன்று அவர் பாடிய பாடல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவர் பாடி ஒரு பாடல பாடி காட்டலாமே.
1: பாடும்போது நான் செங்கல் காத்து பருவம் மங்கையோ தென்னங்கீத்து நான் வரும்போது நாயிடம் பாடல் பாட நெஞ்சை கொண்டதென்ன பாடும் போது நான் காட்டு பருவம் மங்கையோ தென்னங்க

0: பிராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சொல்லிடத்துல இருந்து சாந்தா.
0: ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு சாந்தா, அதுவும் இறுதி நேரா. சொல்லுங்க.
1: தொடர்ந்து
0: வசந்தம் கேட்டுக்கொண்டே இருங்க. நன்றி நிகழ்ச்சியில் வந்தமைக்கு.
1: நன்றி.
0: இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற ஒரு வீழை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெருபா, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோப்பூர் வசீம் குறிப்பிட்டிருக்கின்றார். நோவூட் சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டு இவளை, இதமான பாடல்களோடு நானும் ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொரீன் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடத்துற பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே வேளை வத்தளையிலிருந்து எட்டம்பலவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தனிஷ் கோடி இருந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். லோகநாதன் இன்று பேத்தி ஆக்ஷியா பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது நிகழ்ச்சியின் இறுதி பாடல்.

நாளைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு இன்னும் சில மணித்தியாலங்களில். மின்னணு வாகன வருமான அனுமதி பத்திர சேவை 3 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தம். காணி மோசடி தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நகரசபை உறுப்பினர் ஒருவர் மீது குற்றச்சாட்டு. 30 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் தம்பதியினர் பிலியாந்தலையில் கைது. கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பம். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம் கணிசமாக உயர்வடைந்தது மசகெண்ணெய் விலை. இங்கிலாந்தை வீழ்த்தி இலங்கை 16 ஓட்டங்களால் அபார வெற்றி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்இன் மதிய நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டம் மூலம் மீதான இறுதி நாள் விவாதம் தற்போது பாராளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் இதற்கான வாக்கெடுப்பு இன்று மாலை 7 மணிக்கு இடம்பெறவுள்ளது. 22வது திருத்தச் சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கு மக்கள் வாக்கெடுப்பு தேவையில்லை எனவும் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் இதனை நிறைவேற்ற முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று ஆரம்பமான இரு சட்டமூலங்கள் மீதான 2வது வாசிப்பு விவாதம் இன்று மாலை நிறைவடைய உள்ளதுடன் இரு சட்டமூலங்கள் மீதும் தனித்தனியாக வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார வாகன வருமான வரி அனுமதி பத்திர முறையை புதுப்பிக்கும் பணி காரணமாக 8 மாகாணங்களில் மின்னணு வருமான வரி அனுமதி பத்திர சேவை இன்று முதல் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இன்று முதல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இந்த சேவை தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மத்திய வடமத்திய வடமேல் தென் கிழக்கு வடக்கு சப்ரகமோ மற்றும் ஊவா ஆகிய 8 மாகாணங்களில் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இச்சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பயனாளர்களுக்கு மேலும் வினைத்திறனான மற்றும் உயர்தர சேவையை வழங்கும் நோக்கிலேயே இத்தொழில்நுட்ப புதுப்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. காணி வழங்குவதாக கூறி பணம் பெற்றதாக கூறப்படும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நகரசபை உறுப்பினர் ஒருவர் ஹட்டன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்.

0: பெற்றுள்ளார். ஹட்டன் டிகோயா நகரசபை உறுப்பினர் சுந்தர்ராஜ் பிரபாகரன் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ருவான்புர பகுதியில் காணி வழங்குவதாக கூறி தம்மிடமிருந்து 635,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பணம் பெற்றதாக அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரின் வங்கிக் கணக்குக்கு விவரங்களை பெற்றுக் கொள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதுடன் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவருக்கும் இதில் தொடர்பிருப்பதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் அவரை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிலியாந்தல போகுந்திர பகுதியில் சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் தம்பதியினர் உட்பட மூவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கமைய போகுந்திர பகுதியில் உள்ள வீடொன்றை முற்றுகையிட்ட போலீசார் அங்கிருந்து 11 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 6 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பவற்றை கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்களிடம் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பமாகியது. இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் இந்த கண்காட்சி கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இன்று முதல் எதிர்வரும் அக்டோபர் 4 வரை நடைபெறவுள்ளது. தினமும் காலை 9 முதல் இரவு 9 வரை கண்காட்சி நடைபெறவுள்ளதுடன் நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள், சினிமா, ஆய்வு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நூல்களை சிறப்பு விலைக்கழிவுகளுடன் கொள்வனவு செய்ய வாசகர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. மேலும் நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் மற்றும் எழுத்தாளர்களுடனான சந்திப்புகளிலும் வாசகர்கள் பங்கேற்க முடியும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். கண்காட்சிக்கு வருகை தரும் வாசகர்களின் வசதிக்காக இம்முறையும் விசேட பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்தம் லட்சக்கணக்கான வாசகர்கள் பங்கேற்கும் இந்த புத்தக கண்காட்சியில் இம்முறையும் பெரும்பாலானவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வித்துறையை வலுப்படுத்துவது தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவுக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொழில் சந்தைகளுக்கு தேவையான திறன்மிக்க பணியாளர்களை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் தொழிற்கல்வித்துறையில் முதலீடு செய்வதற்கும் ஆதரவு அளிப்பதற்கும் ஐக்கிய அரபு ராஜ்ய பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். மத்திய மலைநாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நுவரெலியா, ஹவாயலிய, கந்தப்பள்ளை, நானோயா மற்றும் தலவாக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் கடும் மழையுடன் அடர்ந்த பனிமூட்டம் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக நுவரெலியா, பதுலை, ஹட்டன் மற்றும் கண்டி ஆகிய பிரதான வீதிகளில் எதிரே வரும் வாகனங்களை அவதானிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சாரதிகள் தங்களது வாகனங்களின் வேகத்தை குறைத்து முகப்பு விளக்குகளை ஒளிர செய்தவாறு பயணிக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு இன்று முதல் அக்டோபர் 1 வரை தேசிய சிறுவர் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மனதில் வலிமை, சிறுவர்களின் வளம் என்ற கருப்பொருளின் கீழ் இம்முறை சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வாரம் முழுவதும் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் மனநல மேம்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் நாடு முழுவதும் நடத்தப்படவுள்ளன. இதற்கமைய பாடசாலை மற்றும் பிரதேச செயலக மட்டங்களில் பல்வேறு கல்வி, கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இதேவேளை இம்முறை சிறுவர் தின பிரதான நிகழ்வு அக்டோபர் 1 பிரதமர் தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பனிச்சங்குளம் பகுதியில் தம்பதியினர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். நேற்று அதிகாலை இடம்பெற்ற இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த 68 வயதுடைய பெண்ணும் 70 வயதுடைய ஆணும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி அரேபியா வெற்றிகரமாக இடைமறித்து அழித்ததைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் மசகெண்ணெய் விலை கணிசமாக உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய பிராண்ட் ரக மசகெண்ணெய் ஒரு பிப்பாயின் விலை 106 அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளது. இதேவேளை அமெரிக்க WTI ரக மசகெண்ணெய் பிப்பாயொன்றின் விலை 94 அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு பதற்றம் காரணமாக எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சமே விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க அரசுமுறை பயணத்தின் முக்கிய கட்டமாக சீன அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கிடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. சீன அமெரிக்க உறவை மேலும் நிலையான மற்றும் நீடித்த உறவாக முன்னெடுப்பது இரு நாடுகளுக்கு முக்கியமானதென ஷி ஜின்பிங் வலியுறுத்தினார். தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை சரியாக கடைபிடித்து அது தொடர்பான பிரச்சினைகளை எச்சரிக்கையுடன் கையாளும் என சீனா எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 2016 ஆண்டு முதல் ஷி ஜின்பிங்குடன் வலுவான நட்புறவை பேணி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் இலங்கை அணி 16 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. முதலில் துடுப்பிடித்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 321 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணித்தலைவர் குசால் மேண்டிஸ் 121 ஓட்டங்களை விளாசி அணியின் ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்துவதில் முக்கிய பங்களிப்பு செலுத்தினார். கமிது மேண்டிஸ் 54 ஓட்டங்களையும் பவன் ரத்நாயக்கு 48 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 322 ஓட்டங்கள் என்ற வெற்றிலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி 50 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 305 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. டாம் பேண்டன் 73 ஓட்டங்களையும் ஜோஸ் பட்லர் 69 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இலங்கை அணி சார்பில் பந்துவீச்சில் துனித் வெள்ளாலகே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். போட்டியின் ஆட்ட நாயகனாக குசால் மேண்டிஸ் தெரிவானார்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு இன்னும் சில மணி தியாலங்களில். மின்னணு வாகன வருமான அனுமதி பத்திர சேவை 3 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தம். காணி மோசடி தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நகரசபை உறுப்பினர் ஒருவர் மீது குற்றச்சாட்டு. 30 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் தம்பதியினர் பிளியந்தலையில் கைது. கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பம். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம். கணிசமாக உயர்வடைந்தது மசகெண்ணெய் விலை. இங்கிலாந்தை வீழ்த்தி இலங்கை 16 ஓட்டங்களால் அபார வெற்றி. இத்துடன் வசந்தம் FM-இன் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சுத்தி போட வேணாமா கண்ணுப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஐயா திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இன்றைய தினம் ஒழித்து வைத்திருக்கின்றது. நேர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளின் முதல் தர வானொலி வசதம் எஃப்எம் நேரில் இப்போது 12:18 ஆகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதிய நல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களோடு இன்றைய பொழுது உற்சாகமாக மதிய நிறுப்புதல்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம். வணக்கம் அபு.
1: வணக்கம் வணக்கம். வரும் பொழுதே சுத்தி போட வந்தீங்க. சுத்தி போடுற அளவுக்கு அவ்வளவு பசுந்தா இல்ல, சாதாரண
0: உண்மையாவது இன்னைக்காவது சொல்லி
1: இருக்கிறீங்க. அரவிந்த சாமி அளவுல தான் அதுக்கு மேல
0: இல்லன்னு
1: சொல்ல வந்து உங்களுக்கு கவலைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பயம் இல்லாம இந்த பக்கம் வந்தீங்கன்னு பறந்து ஓடிடும்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் அப்படின்னு சொல்லி அட்டகாசம் பாடல்களை நீங்களும் தொடர்ச்சியாக 3 மணி வரைக்கும் விரும்பி கேட்க எங்களுக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0121-2015-001 அல்லது
1: அப்படி மில்லனிச்சினா 0112-5111 அப்படி மில்லனிச்சினா
0: எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்க. விசதங்களை உங்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் ரெண்டு பேருமே தயாரா இருக்கிறோம். அடுத்து காலமெல்லாம் காத்திருப்பேன்.
1: அஞ்சாம்
0: நம்பர்
1: லொரியில் தான் போயிட்டு இருக்கேன்.

0: சந்தான கோயிலே அப்படின்னு சொல்லி பாடிட்டு போயிருக்காங்க.
1: நம்மள பஸ்ல ஏறினா கடைசியா தண்டான தானா தான் இறங்க வரும்.
0: சரி, நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அஞ்சா நம்ம பஸ்ல போகலாம்.
1: இங்க இல்லனா தமிழ்நாட்டு பஸ் நீங்க அஞ்சா நம்பர் சொன்னீங்க, இங்க இருந்து அங்க போறதுக்கே பஸ் இல்ல. அப்புறம் நீங்களும்
0: சரி. நௌஷாத் இருந்திருக்கிறார், முதல் நேரா பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் நௌஷத் நானா, எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி? வரத்தான் பார்த்தேன், நீங்க தெரியாம இருக்கிற மழையில வரையில மழையில முடிஞ்ச ஒரு நாளைக்கு வர ஈரகோழி. அஞ்சா நம்பர் என்ன,
0: எங்க போவோம்?
1: சரி, இங்க போ சொல்றீங்க, சரி போவோம். அப்புறம் என்ன பண்ணுதுங்க, என்ன பண்றீங்க?
0: நிகழ்ச்சி முதல் நேரா வந்திருந்தாரு.
1: வந்து பாத்தீங்கன்னா இப்படி நறுக்கி வச்ச என்ன ஆகும்?
0: நறுக்கி
1: வச்ச என்ன ஆகும்?
0: நடக்காது, சாப்பிடும்.
1: நறுக்கி நறுக்கி
0: நறுக்கி ஆப்பிள நறுக்கி வச்சா
1: என்ன ஆகும்?
0: எதுவும் நடக்காது.
1: நடக்காது என்ன?
0: நறுக்கி வச்சா அப்படியே இருக்கும்.
1: சாப்பிடும்.
0: பெற்றமையான பாடல்

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: மலை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் ஒழித்து போய் இந்த நேரம் 12:37 மதிய நேர குதிகளம் நிகழ்ச்சியில். அடுத்து உதயபுரத்திலிருந்து இல்ல பெரிய கல்லாறுல இருந்து உதய வணக்கம்.
1: பெரிய கல்லாறு பெரிய கல்லு உதயன் எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப
1: சந்தோஷம் எங்களுக்கு உங்களோட குரலை கேட்டு மாற சந்தோஷம். பெரிய கல்லாருண்டா என்ன ஈரோளே?
0: பெரிய
1: கல்லாறு
2: மட்டக்களம்
1: தெரிஞ்சு கொள்ள போய் பிரச்சனையாவும் சும்மா இருக்க
2: வேண்டியதாண்ணா?
1: எங்களுக்கு என்ன பெரிய கல்லாயிண்டா என்ன சின்ன கல்லாயிண்டா?
0: மீனிகள்
1: போடுங்க உதயம். அப்புறம் என்ன சரிங்கம்மா ஈர கொலை?
2: விலங்கில்
1: போற பையன் நினைச்சு உங்களுக்கு குரல கேட்டு
0: எனக்கு வயசை ரொம்ப குறைக்கிறார் இப்பவும். இருந்தாலும் பரவாயில்ல உதயன், சொல்லுங்க யாருக்காக நாங்க பாடல் கேட்கலாம்?
2: குடும்ப உறவுகள் அளவில் சேர்த்துக்கொண்டு விசேஷமா எங்களை கேசாயணி குட்டி இருக்கா ஜிதில் இருக்கா அவங்க சேர்த்துக்கொண்டு பாடலுதான்.
1: கேசாயணி குட்டிக்காக ஆசிக்கான ஒரு பாட்டு வருது கொடை.
0: நிகழ்ச்சியில் நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மக்கள் சூடிய மகுடமே முட்டி மோதி அப்படியே பக்கமாவும் வந்திருக்கிறாங்க. எங்களுக்காகவும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி, சரி இப்போ நாங்க அவங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். எங்களோட பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடல் தெரிவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. கண்மணி இணைந்திருக்கிறாங்க, அகரவத்தியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, உறவுகளுக்காக பாடல் விவேகிட்டு இருக்காங்க கண்மணி. அதே போல
2: கொழும்பு ரெண்டுல இருந்து ஞான சிகாமணி, புஷ்பராணி, நித்யா, அரித்ரா, பவித்ரா, கணேஷ்குமார், சச்சினுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நானா அப்படின்னு சொல்லிக்காங்க.
1: அதே போல எங்களோட வந்து வாகரையிலிருந்து சிவசம்பு இணைந்திருக்கிறாரு, உறவுகளுக்காக ஒரு சுவை பாடல் தாங்க, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு இதுவரை கேட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி. அதே நேரம் எங்களோட வந்து நீரிஜா இணைந்திருக்கிறாங்க, கந்தலாயிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, சொந்தங்களுக்காக பாடல் விவி கேட்டு.
2: அன்பான வணக்கம் பத்மக அம்மா பத்தன மணிமலர் வந்திருக்காங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடு தாங்கன்னு சொல்லி விஜயராசா வந்திருக்காரு.
1: சரி ஓகே. அதே போல குமுதா இணைந்திருக்கிறாங்க, தமிட்டகுடையில இருந்து நிகழ்ச்சி கேட்டு பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, உறவுகளுக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல எங்களோட வந்து யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டையில இருந்து இருந்திருக்கிறாரு சிவா இணைந்திருக்கிறாரு, உறவுகளுக்காகவும் தன்னுடைய அன்பு மனைவி வேணி அவங்களுக்காகவும் பாடல் வெபி கட்டு.
2: சூப்பர். இதே மாதிரி உங்களோட பேர்களும் வரணும்னு சொன்னா தபடமான எடுத்து டமான் டைப் பண்ணி டுமின்னு போட்டீங்கன்னா பட்டாருன்னு ஒரு பாட்டு வந்துடும்.
1: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து பீமா திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்

0: நேரம் ஒரு மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிஜித்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: புத்தகங்களுக்கு தற்போது விதிக்கப்பட்டுள்ள வாட் வரியை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மாற்றுவதற்கு அதிகபட்ச முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். 27வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியை இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். புத்தகங்களுக்கு விதிக்கப்படும் வாட் வரியை மாற்றுவதற்காக நடவடிக்கை சாத்தியமாகும் என்ற நம்பிக்கையை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளதாகவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இந்த புத்தக கண்காட்சி இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்ற ஆரம்பித்தபோது பல நாடுகளின் பிரதிநிதிகள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். நெத்தன்யாகு தனது உரையில் ஈரான், காசா மற்றும் மத்திய கிழக்கின் ஏனைய பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியதுடன் காசாவில் இனப்படுகொலை இடம்பெறுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்துள்ளார்.
3: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வகை பாடல்களோடு நாங்களும் சந்தோஷமாக மதிய நிறைவு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த மனத்தின் முதல் பாடலாக ஒழித்து வந்தது சந்திரமுகி.
1: சந்திரமுகினா அதே மாதிரி தான் நீங்களும் பாகவாக செல்லி வடக்கு வீட்டுல சொல்றேன் இல்லையா உங்களுக்கு சந்திரமுகினு சொல்லி
0: இல்ல
1: நான்
0: புரியுமே. கண்டிப்பா சரி ஓகே. அதே போல தொடர்ச்சியாக இதே போல நீங்களும் எனது கொண்டு பாடல் தீவிரம் கேட்க முந்தி கொண்டு எங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க.
1: பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுக்கு அப்படி மில்லன் சின்ன பூஜ்ஜியம் ஒன்று டெய்லியில இது ஒன்று ஒன்று ஒன்றுக்கு அப்படி மில்லன் சின்ன
0: பேஸ்புக் பக்கமாக நின்று கொள்ளலாம். என்ன பசியா?
1: கொஞ்சம் பசி
0: கொட்டாவியா? சரி சரி ஓகே. அபல் தொடர்ச்சியாக என்னுடைய பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாகல் அளிக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
6: சொல்ல அபிலாஷன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். கேக்குது காது? நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன். புதுசா ஒரு மூளை ஆட் பண்ணியாச்சு போல. இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன் நானா.
7: ஆனாலும் நீ ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 என்னட்ட வரத்தான் போற. இது நம்ம தியேட்டர்ல கதை சொல்லத்தான் போற. எல்லாரும் வாங்கவன்.
8: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 இது நம்ம தியேட்டர்.

0: மாதவன் திரும்புறதுக்காக பெற்றோர் சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒளி துவங்கி இருக்கின்றது. மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:30 இந்த நேரம் பரிதா அழைப்பில் வெயிட் பண்றாங்க. வணக்கம். ரெடி சவுண்ட குறைச்சிருவாங்க. பரிதா எப்படி இருக்கீங்க?
1: வெள்ளிக்கிழமைக்கு சமைக்கிறீங்களா
0: சமைப்பாங்க.
1: வெள்ளிக்கிழமை
0: சரி, என்ன சமையல்? பிரியாணியா?
2: பிரியாணி
1: பிரியாணி இல்ல, நெய்சோர்.
0: நெய்சோர் செய்து
1: நெய்சோர் கோழி கத்திரிக்காய்.
2: கோழிக்கிட்ட விஷயத்த கேட்டா ஆக்குனீங்க. கோழிக்கிட்ட கேட்டீங்களா இன்னைக்கு நான் உங்களை சமைக்க போறோம்னு பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்களா?
1: கோழிக்கிட்ட
0: பெர்மிஷன் கொடுத்துருச்சு, அதுதான் சரி. பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு கண்டிப்பா. அப்துல் சொல்றாரு போவோம் போவோம் அப்படின்னு
1: சொல்றாரு.
2: என்ன மாத்தலைக்கு பஸ் காசுக்கு சாப்பிடலாம் போல இருக்கீங்க, தருவீங்களா? ஷூரா நம்பி வரையிலும்
0: ரொம்ப
2: நன்றி, ரொம்ப நன்றி. வெகு விரல வாரம் அப்புறம் செல்லுங்க. ஊர் பக்கம் எப்படி இருக்கு?
1: கொஞ்சம்
2: லைட்டா மலைனா.
0: சரி சரி, ஓகே. ஃபரிதா யாருக்காக பாடல்?
2: சூப்பராக
0: நீங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம்.

0: திரைப்பட பாடல் ஒழித்து ஓய்ந்தது. நீர் மறுமணி 43 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
0: மத்திய நேர குதுகலம் நிகழ்ச்சியோட ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இணைந்திருக்கிற இந்த நேரம் லோச்சி தன் வாகரையில் இருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம்.
2: என்ன
0: அப்படி சொன்னா புரியும்.
2: தம்பி
3: உங்களை
2: நிறைய மிஸ் பண்றேன். நீங்க அப்படி சொல்றீங்க பேசுறீங்க இல்லையா லோச்சன்.
3: எனக்கும்
2: சரி சந்தோஷம். என்ன தம்பி, ஸ்கூல் போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, வீட்டுல இருக்கீங்களா, சும்மா இருக்கீங்களா?
3: இல்ல, தோட்டத்துக்கு
2: வேலை. இப்ப வெயிலோட இருக்கீங்க தோட்டத்துல? என்ன தோட்டத்துல இருக்கு? உங்க தோட்டத்துல
3: தோட்டத்துல
2: கத்தரி இருக்கு, சோளம் இருக்கு, பீக்கங்கா, வெண்டிக்கா, கல்யாணம் கிட்டத்துல வருது, நான் அங்க ஓடர் ஒன்று
3: தாரேன்.
2: சரி தம்பி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? சீதி
3: முருங்கைக்காய் மீன்
0: முருங்கக்காயும் மீனும். சரி, ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு சாப்பாடு.
2: சரி தாராளமா மீங்க. உங்களோட சேர்ந்து பாட்டு போல் கேக்க.
3: அம்மா அப்பா, மூணு தங்கச்சி மாறு, மூணு தம்பி மாறு, மகனு காண்டியும், சௌதி வசிக்கும் மனைவி காண்டியும், உங்களுக்கு ஆண்டி நல்ல பாட்டு. நான் கேட்கிற பாட்டு தெரியுங்களா?
2: என்ன பாட்டு?
3: டிசும் படத்துல டயலாம் பாட்டு.
2: என்ன பாட்டு?
3: என்ன
2: மேடம் படத்துல பேர் மறுபடியும் சொல்லுங்க. நீங்க சொல்ல கூட பசுந்தாய். என்ன பேர்?
3: டிஷும் படம்.
2: டிஷும்மா, நல்ல. அதுல
3: இருந்து
2: ஜீவாட டிஷும் படத்துல இருந்து லைலாமோ டைலாமோ டிஷும்.
0: சரி, அந்த பாடல் தாரன். சரியா, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அந்த பாடல் தாரன், ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து
2: டிஷ்யூம் பாத்தீங்களா நீங்க?
0: டிஷ்யூம்
2: டிஷ்யூமா? எப்படியோ பாட்டு போட்டு கொடுங்க கூட்டாளி தான். என்ன
0: கண்டிப்பா அவருக்கு அந்த பாடல்
2: தாரன்.
0: நிறுமொருமணி 46 நிமிடம்.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வறட்சியால் பயிர் சேதங்களை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கு நட்ட ஈடு வழங்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 1490 விவசாயிகளுக்கு இதுவரை 57 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு சொந்தமான 1115 ஏக்கர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 1800 மில்லியன் ரூபாய் மேலதிக நட்ட ஈடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதா இல்லையா என்பது தீர்மானிப்பது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பென இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் வதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். தற்போதைய வேலை திட்டத்தின் 7வது மதிப்பீடு தொடர்பான கலந்துரையாடல்கள் நிறைவடைந்துள்ளதாகவும் புதிய வேலை திட்டம் இல்லாவிட்டாலும் இலங்கைக்கு தொடர்ந்தும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு மோதலை இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட பிற பிராந்தியங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் அயத்துல்லா அல் கமேனியின் மூத்த ஆலோசகர் இவ் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மோதல் ஏற்கனவே பாரசீக வளைகுடா, ஹோமுஸ் நீரிணை மற்றும் செங்கடல் பகுதிகளுக்கு விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனித்தியால செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: உலகம் மாறும் ஒவ்வொரு

0: எப்படி இருக்கீங்க?
1: ஒருத்தர்
0: மழை பெய்ஞ்சி தலையில வீங்கியா மீன்
2: ஜாலியா பேசலாம் வாங்க.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்த.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
6: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

கண்ணு ஒத்தக்காலில் நின்று கொத்தித்தாம் ஓடிச்சிருச்சான்.

0: இசைப்பொயில் இசையில் முத்து திரைப்படத்துக்காக பெற்ற கொக்கு செய்வ கொக்கு பாடல்
1: கேட்டு கொக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொக்கு செய்வ கொக்கு என்ன அது நன்வெஜ்ல சாப்பிடாது கண்டுபிடிக்கிறார்.
0: ஆமா, இந்த நேரம் ஈடன் தோப்பு கொச்சி கடையில இருந்து வந்திருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா ஈடன்?
2: எல்லாத்துக்கும்
1: முகம் கொடுக்கறது தானே ஈடன்.
2: என்ன
1: ஈடன், அப்புறம் சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா?
1: இல்ல இல்ல,
2: நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட தெரியும்.
1: சந்தோஷம்.
2: மிருகங்களோ
1: சொல்லுங்க
0: ஈடன், எப்பயுமே வந்து பக்கத்து வீட்டாக்களோட சண்டை பிடிக்கிறீங்க அப்படின்னு
2: மஞ்சள்
0: அடிக்க போறாரு. நடக்க போகுது. சரி, அடுத்த ஒரு அருமையான பாடலை கேட்டு பாக்கலாம்.

0: ரஹ்மான் திசையில் ஜோடி திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்து வந்தது. நேரம் 2:44.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
0: உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். மட்டகஸ்மன பாடல்களோடு வசனத்தின் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்
2: சந்தோஷமான
3: வணக்கம் ருபினா மேடம், கம்பா பக்கம் எப்படி இருக்கீமா?
2: கம்பா கிளைமேட் நல்லா இருக்குது அபிலாசன் சார்,
0: நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதோட வந்து அந்த சூப்பரோட சூப்பரா இன்னும் எக்ஸ்ட்ராவா நீங்க அட்டகாசமா இருக்கிறது நிகழ்ச்சியோடு இருந்திருக்கீங்க.
3: நீங்க
0: சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க. ரொம்ப ஜாலியா
3: பேசுறீங்க
0: வீட்ல, இப்படியா அப்படி இல்லன்னு சொன்னா வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க?
3: வீட்டுக்கு போல வாய் மூடி நடுங்கி கொண்டு ஓடுறேன்.
2: அப்படிதான்
3: அப்படிதான் இது கிடைக்கிற சந்தோஷம் ஜாலியா இருக்க வேண்டியதா?
2: சீதேவி
3: உஷ்குள்ளா ஊட்லயா?
2: வீட்டுலதான்
3: ஊட்லயா? அப்ப தாராளம் மீக்க ஆயிருக்கோம் உங்களோட சேர்ந்து பாட்டு உள்கேக்கு.
2: வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கேட்டுட்டு தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார், தோப்பூர் செல்வநாதன் தம்பி மொய்டி, கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜ் பேகம், கணவர் முகமது செல்ல மாலுக்காவும், மாவனல்லை அன்பு சகோதரி நிஷா குடும்பத்துக்கும், சகோதரி சிரிப்புக்கு சொந்தக்காரி அருள்மொழிக்காவும், உங்கள் இருவரையும் சேர்த்துக்கொண்டு என்னையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம், ரசிப்போம்.
3: மலை வரக்குள்ள கொஞ்சம்
0: குறையும்.
4: தெரியுமா

0: ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து உலக ஜி ஆர் மற்றும் ஆனந்தி. விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: என்றும்
0: வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நன்றி ருவீனா மற்றும் அபுல் ஹாசன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். நேரமை பொழுது மாலை 3 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அமைந்திருக்கிற பிரசவை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: உலகம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: செப்டம்பர் மாதத்தின் முதல் 3 வாரங்களில் மாத்திரம் 1,07,093 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் 32,536 இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து 7,906 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 7,393 பேரும், சீனாவிலிருந்து 6,409 பேரும் வருகை தந்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்று 2 வருடங்கள் நிறைவடைவதை முன்னிட்டு ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாற்றி அனைவருக்குமான முன்னேற்றம் என்ற துணிப்பொருளில் மாபெரும் மக்கள் பேரணி ஒன்று எதிர்வரும் 27ஆம் தேதி கம்பஹாவில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த பேரணி அன்றைய தினம் பிற்பகல் 3:30 ஆரம்பமாக உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: பாப்பரசர் 14ஆம் லியோவின் பிரான்ஸ் பயணத்தை முன்னிட்டு சுமார் 6,00,000 பேர் பங்கேற்கும் திருப்பலி நிகழ்வு ஒன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் செல்லும் பாப்பரசரின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அவரது பயணத்தின் முக்கிய நிகழ்வாக திருப்பலி கருதப்படுகிறது. இந்த திருப்பலியில் சுமார் 6,00,000 பேர் வரையில் பங்கேற்பார்கள் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும்

0: CBK.
1: The best live music streaming in Sri Lanka. Wasn't the FM. 102.6. 102.8.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல www.vasanthfm.lk.com இணைந்திருக்கலாம். நாள் முழுக்க எக்கச்சக்கமான பாடல்கள் வரும். உங்க வசந்தத்தோடு இணைந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களெல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதுக்காக நீங்க 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க தெரிந்திராத, கேள்விப்படாத, அறிந்திராத, கேட்கணும்னு நினைக்கிற நிறைய நல்ல பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், வெளிநாட்டு விஷயங்கள் கூட இந்த நாளில் உங்களுக்காக வர இருக்கிறது. சத்தமா டியூன் பண்ணி வசந்த் எஃப்எம் கேட்டுட்டே இருங்க. மழை ஒரு பக்கம் பெய்து கொண்டிருக்கானது. நாட்டின் பல மாவட்டங்கள்ல நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் நுவரெலியா மாவட்டத்தில் இந்த சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் தீவிரமடைந்து வருகிறதாம். எனவே தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது. கடும் மழை காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகளில் மண் சரிவு, கற்கள் புரளக்கூடிய வாய்ப்புகள், வெள்ளப்பெருக்கு மற்றும் போக்குவரத்து பாதிப்பு உள்ளிட்ட அனைத்து நிலைமைகளும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மலையகத்தின் பல பகுதிகள் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என பல்வேறு அச்சுறுத்தல்களும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொடர் மழை காரணமாக வெள்ள அபாயம், அதே போல திடீரென்று மண் சரிவுகள் ஏற்படுகிறது. இதனால கொஞ்சம் அவதானத்துடன் இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த தொடர் மழை காரணமாகாந்து மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஹட்டன் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளில் வாகன சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனத்தை செலுத்த வேண்டும். என அதிகமான வீதி விபத்துக்கள் இவ்வாறான காலகட்டத்தில் தான் ஏற்படுகின்றது. எனவே குறிப்பாக இந்த குயில்வத்தை பகுதியில் நேற்று இடம்பெற்றிருந்தது இந்த மண்சரிவு. எனவே இதன் காரணமாக தடைப்பட்டிருந்த ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பி இருக்கிறது. எனவே கவனமாக பயணிங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டோம். அது மட்டும் இல்லாதது, மவுசாக்கலை மற்றும் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் தலா 2 வான்கதவுகள் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கன்யன் நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் லக்சபான நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகளும் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இந்த பகுதியில் இருக்கிறவங்க மிகுந்த அவதானத்துடன் செய்திகளை உடனுக்குடன் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. விழிப்புணர்வும் இருங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ளும்.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜிஆர், இலங்கையில் வந்து இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று வந்து ஆரம்பமாகி இருக்குது. இந்த கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் அதாவது அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை தினமும் வந்து காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை BMICH-இல் வந்து நடைபெற இருக்குது. சரியா, இந்த கண்காட்சியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள், சினிமா, ஆய்வு மற்றும் கல்வி உட்பட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த 1000கணக்கான நூல்கள், சரியா, விசேட விலை கழிவுகளுடன் கொள்வனவு செய்ய வாய்ப்பும் வந்து வாசகர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அத்துடன் வந்து நூல் வெளியீட்டு நிகழ்வு மற்றும் எழுத்தாளர்களுடன் சந்திப்புகளும் வாசகர்கள் பங்கேற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. வருடாந்தம் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சிக்கு இலக்காக வந்து வாசகர்கள் கலந்து கொள்ளும் நிலையிலும் இம்முறை வந்து பெருமாளோனோர் கலந்து கொள்வார்கள் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது.
0: கட்டாயம் போங்க. புத்தக பிரியர்கள் இருப்பீங்க, புத்தகம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, புத்தகத்தை பார்வையிடணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து என்னென்ன புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்றதுல ஆவலா இருப்பீங்க. கட்டாயம் BMICH-க்கு செல்லுங்க. காலை 9 மணி முதல் இருந்து இரவு 9 மணி வரைக்கும் உங்களுக்காக திறந்திருக்கும். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாட்டு தாக்க நிகழ்ச்சியோட தொடர்ந்து இணைந்திருங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.
0: என்ன பாட்டு?
1: படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜ் இன்னி செய்யல.
0: ஓகே, நல்ல பாடல் கேட்கலாம்.

0: best live music streaming in Sri Lanka. Wasantham FM, 102.6, 102.8.
1: பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட். 102.6, 102.8. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன். வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: சிங்கம் த்ரீ திரைப்படத்துக்காக நல்ல ஒரு பாடல் முதல் முறையா அப்படின்னு சொல்லி ஒலி தோய்ந்தது.
1: முதல் முறைதான்,
0: எல்லாமே முதல் முறைதான். என்ன செய்யற, அந்த முதல் அனுபவங்கள் யாராலும் மறக்க முடியாது. அது மாதிரி நல்ல பாடல்களும் தொடர்ச்சியாக வரும். உங்க வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். 102.6, 102.8 உங்க வசந்தத்தை ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேளுங்க. 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச போறோம் அடுத்தது.
1: இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, எதிர்வரும் இந்த கல்வி ஆண்டுக்கான பாடசாலை நூல்களை விநியோகிக்கும் பணிகள் வந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி வெளியீட்டு திணைக்களம் வந்து அறிவித்திருக்காங்க. இதற்கமைய அனைத்து பாடசாலைகளுக்கும் தேவையான பாட நூல்கள் விநியோகிக்கும் பணிகள் வந்து எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முழுமையாக நிறைவு செய்யப்படும் என திணைக்களம் வந்து தெரிவித்திருக்கு. இதேவேளை கடந்த ஆண்டு சிக்கல்களை எதிர்கொண்ட தரமாறுக்கான புதிய ஆங்கில பாடத்தொகுதி தற்போது வந்து முழுமைப்படுத்த அச்சுப்படுத்தப்பட்டிருக்கும். அவற்றுடன் தரம் இரண்டிற்கான புதிய பாடத்தொகுப்பாய்வின் அச்சிடுதல் மற்றும் விநியோகி பணிகள் வந்து ஆரம்பமாகி இருக்கு. தரமாறாம் பாடத்தொகுப்புகளில் விநியோகம் வந்து இடம்பெற்றுள்ளதாம். இதன்படி நாடளாவ ரீதியில் வந்து உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் உரிய பகுதியில் பாட நூல்களை தங்குதடையின்றி வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
0: சரி, ஓகே, நல்ல விஷயம் தான் அது. அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் அடடா மலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, நிறைய இடங்கள்ல வந்துட்டு அதிகமான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு கிழக்கு பகுதியெல்லாம் நிறைய இடங்கள்ல மப்பு மந்தாரமும் வெயிலினுடைய தாக்கமும் இருக்கிறது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வறட்சியின் காரணமாக பயிர் சேதங்கள் எதிர்கொண்ட விவசாயிகளுக்கு, பயிர்கள் சேதமடைந்த விவசாயிகளுக்கு இப்ப நட்ட வீட்டு தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை இப்ப துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கமைய வந்துட்டு வறட்சியினால் பாதிக்கப்பட்ட 1490 விவசாயிகளுக்குரிய முழுமையான நட்டு வீட்டு தொகை தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக சொந்தமான 1115 ஏக்கர் நிலப்பரப்பு சேதமடைஞ்சிருக்கிறதாக இப்ப கணக்கெடுப்புல சொல்ல இருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆனது 57 மில்லியன் நட்டவீடு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இந்த பயிர் சேதங்களுக்காக. இந்த ஆண்டுல மட்டும் நட்டவீட்டாக சுமார் 1800 மில்லியன் வழங்குவதற்கான திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருந்தது. இந்த வறட்சியின் காரணமாக பயிர் சேதம் அடைந்ததுமை தொடர்பில் 6062 விவசாயிகள் விண்ணப்பங்கள் சமர்ப்பித்திருக்கிறாங்களாம். அவர்களுடன் விவசாயிகளுக்கு சொந்தமான சுமார் 7957 ஏக்கர் ஏக்கர் பயிர் நிலங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த சபை குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இந்த பயிர் சேதங்களை விரைவாகவும் துல்லியமாகவும் மதிப்பீடு செய்து நட்டுகீடுகளை வழங்கும் பணிகள் தற்போது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வறட்சி காரணமாக உங்களுடைய பயிர்களும் சேதமடைஞ்சு அதுக்கான நட்டுகீடு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை சொல்லிக்கொள்கின்றோம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது சாமி திரைப்படத்திற்காக.

0: பிடிக்கிறீங்க?
1: எனக்கு எதுவுமே பிடிக்கல ஜியா.
0: நீங்க தான போட்டீங்க இந்த பாட்டு பிடிக்கலையா?
1: பாடல் போடலாம், ஆனா எதுவுமே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்றேன்.
0: ஏதோ முன்பின் கோபமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சாமி திரைப்படத்துக்காக சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து மணிந்திருக்கலாம் நேரம் இப்பொழுது.
1: நேரம் மாலை 3:33.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும்.

0: டம்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: FM 102.6 102.8
1: 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்து கொண்டிருக்கும், தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். உங்க வசந்தத்தோடு 5 மணி வரைக்கும்.
2: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சு யார், இந்த மழை காரணமாக சரியா. இப்ப எங்க நாட்டுல எங்க பார்த்தாலும் இலங்கையில சில இடங்கள்ல மழை பெஞ்சிட்டுதான் இருக்குது. சரி, அதனால் வந்து வெளியில போறப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரம் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வர்றாங்க தானே, அந்த நேரத்திலயும் கவனமா இருக்கணும். சரி, அந்த எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, வெயில் நேரத்துல இங்க ட்ரிப் எல்லாம் போக மாட்டாங்க. சரி, அந்த மழை நேரத்துலதான் போறது,
1: அதுதான்
2: போயிட்டு அப்புறம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போறது, சரியா, அங்கிருந்தே நீர்வீழ்ச்சியில தவறி விழுகிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு.
1: நாங்க போற டைம்லதான் மழையை வருது, என்ன செய்யற?
2: அப்படி இல்ல, நீங்க மழை வர்ற நேரத்துல போறீங்க, அதான் பிரச்சனை.
1: பிளான மாத்தணும்ல. சரி,
2: இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த கித்தல் எல்ல பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற 27 வயதுடைய இத்தாலிய பெண் ஒருவர் வந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. நேற்று காலை வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த குறித்த யுவதி வந்து தனது நண்பர்கள் ஒருவருடன் வந்து இந்த கித்தல் எல்ல நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற போது இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு. குறித்த பெண் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென கால் நழுவி சரியா கீழே விழுந்து பலத்த காயங்களுடன் உள்ளாகியதாக போலீசார் விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு.
1: சரி, அதைத்தான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மழைக்காலங்கள்ல நிறைய இடங்கள் வந்துட்டு அந்த வழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா. சோ அதனால வந்துட்டு இந்த நீர்வீழ்ச்சி கருகிலோ அல்லது நிறைய வெள்ளங்கள் வராது அந்த பகுதிகளையோ வந்துட்டு நீங்க எடுக்கணும், புகைப்படம் எடுக்கணும், சோசியல் மீடியால பதிவு செய்யணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் சின்னவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு புகைப்படம் எடுப்பாங்க.
2: ஆபத்தான முடிவுக்கு போவாங்க. இந்த மலை தொடர்கள்லாம் இருக்கு, அந்த டைம்ல எல்லாம் போயிட்டு அங்க இருந்து போட்டோ எடுக்கும் போது சம்டைம் சிலிப்பாகி கீழே விழுந்துடலாம்.
1: ஆமா, மழை தானே, அதனால கொஞ்சம் பாசி பிடிச்சிருக்கு. அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து மழை இப்படி பெய்ய ஆரம்பிச்சாலே அந்த மாதிரியான இடங்களுக்கு போறது தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, இனி அத இந்த TIN நம்பர் ஏற்கனவே சொல்லப்பட்டது அரசாங்கத்தில், இந்த நம்பரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு எதிர்வரும் நவம்பர் 1ஆம் தேதியானது பல்வேறு முக்கிய தேவைகளுக்காக செல்லுபடியாகும். வரி செலுத்துபவரின் அடையாள இலக்கு சான்றிதழ் சமர்ப்பிப்பது இப்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுல இருந்து 11ஆம் இலக்கு உள்நாட்டு இறைவரை சட்டத்தின் கீழ் தான் இந்த புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க இப்போ வங்கி கணக்குகளை தொடங்கணும், வாகன உரிமங்களை பதிவு செய்யணும் அல்லது புதுப்பிக்கணும், நிலம் வாங்கணும், வணிகங்களை பதிவு செய்யணும், கட்டிட திட்ட அனுமதிகளை பெறணும், பங்குகளை பரிமாற்றணும் அல்லது ஒரு கடன் அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கணும், இவ்வாறான விஷயங்களுக்காக ஆனந்தி இந்த செல்லுபடியாகும் வரி செலுத்துவோர்கள் அடையாள இலக்க சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2023 டிசம்பர் 31ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னர் 18 வயது பூர்த்தி அடைந்த, அதே போன்று 2024 ஜனவரி 1ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு பின்னர் 18 வயதை அடைந்த அனைவருக்கும் இந்த வரி செலுத்துவோர் அடையாள இலக்க சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பதிவு செய்யாத நபர்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான eservice.ird.gov.lk ஊடாக நீங்க அந்த இணையதளத்தின் ஊடாக போயிட்டு நீங்க பதிவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே கட்டாயம் இந்த அடையாள இலக்க சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு இப்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
2: சரி, நல்ல விஷயம் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அழகான பாடல் வருகிறது அரசு திரைப்படத்திற்காக. மணி சர்மாவினை செய்யலாம்,
1: கேட்கலாம். நேரம் 3:43.

0: FM 102.6, 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் FM. வசந்தம் FM. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
1: பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.
0: ஒளிக்கும் பாடல் இது கருணா திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

0: டைம் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் சொல்லியிருக்கீங்க. அடுத்த மடத்தளத்தோடு முடிந்திருக்கலாம். நிரம்பி பொழுது மாலை 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

வசந்தம் FM. வழங்குவது

0: அனைத்து முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மேல்மாகாண அரச சேவைக்காக 103 பேர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பகிரங்க போட்டி பரீட்சையினூடாக அதிகூடிய திறமையை வெளிப்படுத்திய அதிகாரிகள் 103 பேரை இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர். மேல்மாகாண சபையில் நீண்ட காலமாக தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கான வெற்றிடம் நிலவி வந்த நிலையில் இந்த புதிய நியமனம் இடம்பெற்றுள்ளது. நியமன நிகழ்வு மேல்மாகாண சபை ஆளுநர் ஹனீப் யூசுப் தலைமையில் இடம்பெற்றது. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவின் மனைவி சினாரி லக்மந்தி ஹெட்டியாராச்சி இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு இலக்கம் 13 மேல் நீதிமன்றத்தில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிராக நிலுவையிலுள்ள வழக்கு தொடர்பாக நீதிபதியை கொண்டு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை பெற்றுத் தருமாறு நீதிமன்ற அலுவலக உதவியாளர் ஒருவருக்கு 50,000 ரூபாய் லஞ்சத்தை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகநபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்க ஜனாதிபதியினால் தடை விதிக்கப்பட்டிருந்த 3 ஊடக நிறுவனங்களின் அனுமதி அட்டைகளையும் உடனடியாக மீண்டும் வழங்குமாறு அந்நாட்டு நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிஎன்என், எம்எஸ் நவ் மற்றும் பொலிட்டிகோ ஆகிய 3 ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர் அனுமதி அட்டைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் செப்டம்பர் மாதம் 18 தேதி ரத்து செய்திருந்தார். இதற்கெதிராக 3 நிறுவனங்களும் கடந்த திங்கட்கிழமை வாஷிங்டன் டிசியில் உள்ள கூட்டாட்சி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்ந்து நடைபெறும் வரை 14 நாட்களுக்கு இந்த தடை உத்தரவு அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. தமது நிர்வாகத்தை பற்றிய 3 ஊடகங்களின் செய்திகள் பொய்யானவை, எதிர்மறையானவை என்று சமூக ஊடகத்தில் டிரம்ப் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் இந்த தடையை அவர் விதித்திருந்தார். அமது அடுத்த மணித்தியல செய்திகள் வழமை போன்று மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன் சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

0: வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நல்ல பாடல் ஒலி தோய்ந்தது. இரண்டாவது மணித்தாலத்தோடு இணைந்திருக்கிறேங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். இணைய பக்கம் கூட இணைந்திருக்கலாம். நேரம் 4:11 ஆகிக்கொண்டிருக்கிறது.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, உலகில் வந்து அடிக்கடி வந்து இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படும் நாடுகளில் ஒன்றாக இப்போது துருக்கி உள்ளது. சரியா, அங்கு வந்து இந்த புவித்தட்டுகள் சரியா அடிக்கடி வந்து நகர்கிறதால் வந்து இந்த மீதமான மற்றும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால் மக்கள் வந்து ஆழ்ந்த அச்சத்தில் வந்து இருக்கிறதாக வந்து தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் வந்து துருக்கியின் கிழக்கு பகுதியில் நேற்று வந்து பயங்கர நிலநடுக்கம் அதிர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கான். பூமிக்கு அடியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தெரிய வந்திருக்கு. ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவிக்கின்றது. இது ரிக்டர் அளவுகோலில் வந்து 5.1 பதிவாகி இருக்கிறது. திடீரென கட்டிடங்கள் குலுங்கியதால் வந்து அந்த அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் வந்து தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக இந்த நிலநடுக்கத்தினால் கட்டிடங்கள் இடிபாடுகள் உயிர் சேதங்கள் எதுவும் வந்து பெரிதாக ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: சரி, அது அப்படி இருக்கு. சரி, அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக போர்ல ரொம்ப காலமாக ரொம்ப வருடமாக அடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரு நண்பருக்குள்ளா எதிரிக்குள்ளா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளாத முடியாத அளவுக்கு ஒரு மர்மமான ஒரு வர்த்தக போர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன ஸ்பெஷல் நடந்திருக்குன்னு சொன்னா, எல்லா நாடுகளுமே எல்லா நாட்டினுடைய அரசு தலைவர்களுமே வியந்து பார்த்த ஒரு விஷயம்தான் அமெரிக்கா சீனா இந்த ரெண்டு நாடும் அடிச்சுக்கிட்டதுகள் வர்த்தக போர்ல ஒரு விஷயத்துக்காக. ஆனா இப்ப ரெண்டு பேருமே ஒன்றிணைகிறாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறது. அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணத்தை மேற்கொண்டுள்ள சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் ஆனது நேற்றிரவு வெள்ளை மாளிகையில் இந்த அரசு முறை விருந்து உபசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எப்பவுமே டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று நடக்கணும் அல்லது அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா நைட்டோட நைட்டாவே எல்லா அரசு தலைவர்களையும் இல்லை அந்த பிரபலங்களை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில பெரிய ஒரு தடமுடன் விருந்து வச்சிருவாரு. அந்த இந்த படத்துல வீரம் படத்துல இருக்கிற மாதிரி தான் என்ன செய்யணுமோ விருந்து வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த விருந்து போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் வழங்கிய அந்த வரவேற்பு விருந்தோம்பலுக்கு ஷி ஜின்பிங் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு. அது புகைப்படங்கள்ல அடுக்கப்பட்டு அது சோசியல் மீடியால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேசு பொருளாக அமைஞ்சிருக்கிறது. சீன மக்கள் தற்போது ஒரு பாரம்பரிய மத்திய இலையுதிர் விழாவை கொண்டாடி வருகின்ற நிலையில் குடும்பங்கள் ஒன்று கூடும் இந்த திருவிழாவை முன்னிட்டு அமெரிக்க மக்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஷி ஜின்பிங் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த இதன்போது உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அவருடைய மனைவி மற்றும் சீன பிரதிநிதிகளை மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்துள்ளதை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து இப்ப ஒன்னு சேர்ந்துட்டாங்க. என்ன நடக்கும்னு தெரியல, பாக்கலாம் பொறுத்திருந்து. அடுத்தடுத்து வரும் தானே.
1: சரி, தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 5 மணி வரைக்கும் அடுத்த கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. டக்கர்

0: story.
1: என்ன சொல்றா பாருங்க.
2: Let me sing a kutti story. Pay attention, listen to me.
3: Kutti story.
0: Kutti story.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
5: இந்த நாளுக்கான வசந்தத்தின் இந்த மனிதேலத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேக்கலாம்.
6: ஒரு இளைஞனுக்கு வந்து ஜியார் ஒரு பழக்கம் இருந்திருக்கு, எதை சொன்னாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம், சரியா, நாளைக்கு செஞ்சுக்கலாம், எதா இருந்தாலும் நாளை நாளை அப்படின்னே சொல்லிட்டு இருப்பான். நண்பன் அழைத்தால் நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லுவாராம், சரியா. அம்மா ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு சொல்றேன் அம்மா அப்படின்னு சொல்லுவாராம், சரியா. தனக்கு பிடித்த எல்லா வேலைகளையும் சரி நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னே சொல்லிட்டே இருப்பாராம். இப்படியே வந்து நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்ததா ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீண்ட நாளாக ஒருத்தரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு ஆசை ஒன்னு இருந்திருக்கு, சரியா. ஒரு பெரிய விஐபி ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்ட்டு அன்று அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைத்திருக்கு, சரியா. இன்று மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனாலும் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா, சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசாட்டுக்கு இருந்திருக்கான். அடுத்த நாள் வந்து அவனுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கவே இல்லையா, அவரை பார்க்க முடியாமலே அவனுக்கு போயிருச்சான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்ததாம், நாளை என்பது வந்து நம்மிடம் இருப்பதாக நினைக்கும் ஒரு வார்த்தை மட்டும்தான், ஆனால் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அதனால் செய்ய வேண்டிய வேலைகள், நல்ல விடயங்கள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வந்து நாளை நாளை என்று அப்படியே போடாமல் வந்து அதை இன்றே செய்து முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒன்றை வந்து அவன் புரிந்து கொண்டானான்.
5: அதுதான் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இன்றைய நாளை நாங்க இன்றையில இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் இழந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு எதுவுமே இல்லாம தனி அனுப்போம் இல்லையா, சரி. அதே இன்றைக்கு என்ன விஷயம் இருந்தாலும் சரி அதை நீங்க உடனே
1: முடிச்சுவிடுங்க.

0: விழாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க நிலாவே வா திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க.
1: நானாச்சு என்ன கூப்பிடுறீங்க?
0: ஆசைதான் அவளுக்கு.
1: அதுதான் அந்த இரவு நேரத்தில் தானே நிலா வருவேன், இப்போதே வராது தானே. சரி, ஓகே, 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். பொதுவாக வந்துட்டு இந்த காங்கோ ஜனநாயக குடியரசில் எபாலா வைரஸ் வந்து தாக்குதலில் வந்துட்டு கட்டுக்கடங்காத வகையில் தீவிரமடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. நோயாளிகளினுடைய சிகிச்சைக்காக அமைக்கப்பட்ட மையங்களில் இப்போ மருத்துவ பணியாளர்கள் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் WHO வந்துட்டு எச்சரித்திருக்கிறது. ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் கூட. வரலாற்றில் ரொம்ப மிக வேகமாக பரவல் கொண்ட எபோலா அலை வந்துட்டு எதிர்கொண்டு வரும் வகையில் கிட்டத்தட்ட 7773 பேர் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் உயிரிழந்திருக்கிறாங்க 3750 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக எபோலா பாதிப்பு வந்துட்டு 73% வரை பெருமளவில் அதிகரித்திருப்பதாக 3 வாரங்களில் ஆனது இது நடந்திருக்கிறது. நாட்டினுடைய 7 மாகாணங்களுக்குள் பதிவாகி இருக்கிறதாம் இந்த தொற்று. கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு இது எப்படி கட்டுப்படுத்துறேன்னு தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறதாம். குறிப்பாக 2014 2016 ஆப்பிரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற எபோலா பேரிடை விட கொடூரமாக இருக்குதாம் இந்த வைரஸ் பரவல். கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நிதி உதவி, கூடுதல் சர்வதேச மருத்துவ குழுக்கள் அங்கு சென்றால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள், மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்கு, தாதிமார்கள் பற்றாக்குறையாக இருக்காம், தூய்மை பணியை செய்யக்கூடியவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால உலக சுகாதார நிறுவனத்தின் நிறுவனம் வந்துட்டு இதை எப்படி கட்டுப்படுத்துற அப்படிங்கிற முடியாத அளவுக்கு இப்போ வந்து நிதி பற்றாக்குறை ஒரு காரணமாக இப்போ மக்கள் நாளுக்கு நாள் இந்த எபோலா தொற்றால் அதிகரித்து உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
0: இதுபடி இருக்கிற நேரத்தில் யார் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம ஞாபகப்படுத்தியே ஆகணும். இலங்கையை பொறுத்தளவு இந்த வீதி விபத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாகி கொண்டே போகிறது. இந்த வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள பாடசாலைகளை மையமாக கொண்டு 2வது முறையாகவும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் கீழ் இந்த வேலை திட்டம் வந்து வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது.
1: எனவே கவனமாக உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும். மழையுடனான வானிலை அதிகரிக்கிறது. எனவே எப்போதுமே பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இணைத்துக் கொள்ளலாம். மாலை வணக்கம் நிகழ்ச்சி அருமை இங்கிரிய ரவி வந்திருக்கிறாரு. இனிய மாலை வணக்கம் ஆனந்தி ஜிஆர், நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அருண்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் வேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க.
0: அதே நேரம் அக்கறைப்பட்டு கோப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் என்று சாப்பிடுவோம். அந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் மற்றும் பூனாகலையிலிருந்து ஜெய்சுதாஸ், காளிமுத்து, செல்வசந்நிதி சுதன் மற்றும் பேர்வளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ், ஆரையம்பதி இதே ரத்னம் ஆகியோர் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
1: எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வரலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. நேரம் 4:41.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருப்பது
2: பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: ஒலிக்கும் பாடல் இது
2: ரோஜா திரைப்படத்திற்காக
1: ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: அலைக்காரந்திக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குங்களுடன் ஸ்ரீ சுபி இணைந்திருப்பாங்க.
1: இன்றைய தினமும் இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறும் நாங்கள்
0: ஜி ஆர்
1: மற்றும் ஆனந்தி.
0: என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.
1: நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நன்றி ஜிஆர் மற்றும் ஆனந்தின் நேர்கள் தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். நேரம் மாலை 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: அறிவித்தலாகும் அகன்று செல்.

0: இவர்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடிப்படையாக வைத்து பிலியந்தலை துன்போவில பகுதியில் மேல்மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். போதைப் பொருள் விற்பனை செய்தவர் மற்றும் இதற்கு உதவி புரிந்த பெண் மற்றும் ஆண் சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 11 கிலோ 69 கிராம் ஹெரோயின் மற்றும் 6 கிலோ 90 கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. வனஸ்பதி தேசிய வேலைத்திட்டத்துக்கு இணைவாக மேலும் 20 காடுகள் நாளை பாதுகாக்கப்படும் வனப்பகுதிகளாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட உள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வேலைத்திட்டம் சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக பட்டபெந்திகே தலைமையில் நுவரெலியா சததென்ன வனக்கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இதன்படி நுவரெலியா, கேகாலை, அம்பாறை, பதுளை, வவுனியா மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள 20 காடுகள் வர்த்தமானி மூலம் பாதுகாக்கப்படும் வனப்பகுதிகளாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளன. நேபாளம், இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இணைந்து இமயமலை காலநிலை மேல்தன்மை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், புவி வெப்பமடைதலால் இமயமலையின் சூழலியல் கடுமையாக சீர்குலைந்து வருவதாகவும் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தை சமாளிக்க நேபாளம், இந்தியா மற்றும் சீனா இணைந்து செயல்பட வேண்டும் என்றும், இதன் மூலம் செயற்கைக்கோள் தரவுகளை பகிர்வது, ஆபத்தான பனிப்பாறை ஏரிகளை கண்காணிப்பது, முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவது மற்றும் பேரிடர் காலத்தில் எல்லை கடந்த உதவிகளை ஒருங்கிணைப்பது சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய மணித்தியாள செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது பிரதான செய்தி வழமை போன்று மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு மாலை பொழுது உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைக்கு நாளுமே கூட எக்கச்சக்கமான சூப்பரான சாங்ஸோட வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0107 5005 3 அதே போல 0107 5111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாக இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமும் மூடாகவும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0706 47 106 என்ற இலக்கத்தினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம்.

0: மொட்டு சிவா கட்டு சிவா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ என்னோட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்த மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: அன்பான மாலைநீர் வணக்கம்.
0: அன்பான மாலைநீர் வணக்கம். மும்தாஜ் பேகம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்திருக்கீங்க?
1: வசனம் கேட்டு நீக்கம்.
0: அப்படியா? ஓகே ஓகே. மும்தாஜ் பேகம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. நீங்க?
0: நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாவே வந்துட்டேன். நிகழ்ச்சியோடு பரமானந்தன் வசீகரன் கிளவண்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிமையான மாலைநேர வணக்கம் சகோதரி. நானும் வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறேன். லிந்துரில இருந்து எழுச்சின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. அதே போன்று இனிமையான மாலைநேர வணக்கம் சொல்லி புவனேஸ்வரன் மங்கையரசியும் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அன்பு வணக்கங்களோடு கிம்யா மஹரூப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா பகிர்ந்திருக்காங்க. மற்றும் பொன்னந்தி மாலை வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சொல்லி பசரியூர் ஏ எஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கங்கள் சொல்லி ராஜா பண்டாரவள்ளியிலிருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கம், நானும் மாத்திரையிலிருந்து வரும் வழியில வசந்தத்தின் துணையோட வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி ரூபகுமார் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை
2: பாருங்கள். மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: மற்றும்
4: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
5: சொல்ல அபிலாஷன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். கேக்குது காது. நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதன் ஆக போறேன். புதுசா ஒரு மூளை ஏற்பட நியாச்சு போல. இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன் நானா.
6: ஆனாலும் நீ ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு என்னட்ட வரத்தான் போற. இது நம்ம தியேட்டர்ல கதை சொல்லத்தான் போற. எல்லாரும் வாங்கவன்.
7: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: கார்த்தியானை திரைப்படத்துக்காக ஒரு சுபதான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் நிஷா, எப்படி இருக்கீங்க? ஸ்ரீநிலா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன்.
0: ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப வசந்த வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகேமா. நீங்க என்ன செய்றீங்க, வீட்ல இருக்கீங்களா, வேலை செய்றீங்களா?
1: வீட்ல இருக்கேன்.
0: அப்படியா, ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டேன்.
0: ஓகேமா ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: எல்லோருக்குமாக கேட்போம்.
0: அப்படியா, ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான். பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் SB பாலசுப்ரமணியம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
2: வேலை தவணை ஒன்றும் பார்க்கல, டீ குடிச்சிட்டு இருக்கோம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. அந்த டைம்ல தான் கால் பண்ணிருக்கீங்க
2: என்ன? இல்ல, ஒரு ஹாஃப் an hour ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
1: அடடடடா, ரொம்ப நேரமா முயற்சி செய்துட்டீங்க என்ன?
2: அவரோட அம்மா செல்வராணி, தங்கை சிந்துசா, அப்பா செல்வகுமார், மூவரும் வாழ்த்து.
1: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களை பகிர்ந்தோம்னு சொல்லுங்க, சரியா? ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: வசனம் கேட்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்காக.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் வந்திருக்காங்க. அழகான மாலை பொழுது வணக்கம். அப்பத்தலை புதுக்காட்டில இருந்து ரஜினி லாவண்யா நிகழ்ச்சி எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளான அம்முக்குட்டி அனுஷா, கவிஷான் மற்றும் அன்பான வசந்த சொந்தங்களுக்காக பாடல் தரங்கள் சிறக்காங்க. சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம் சொல்லி மாளிகவத்து சந்திரகுஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவந்தன் நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. மாலை பொழுது வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி ஆரம்பத்தில இருந்து இதே ரத்னம் நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. அதே போன்று ஹாய் அக்கா, எனக்கு ஒரு சாங் தாங்கன்னு சொல்லி ஜெகன் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கொண்டாட்ட நண்பர்கள்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: நெடுங்குடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: ஒலிக்காரம்பிக்கு பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம். நேரம் மாலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 22வது அரசியலமைப்பு தொடர்பான வாக்கெடுப்பு இன்னும் சற்று நேரத்தில். 103 தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கி வைப்பு. தாளமுக்க நிலை குறைவழுத்தமாக வலுவிளக்கும் நிலை. வரவு செலவு திட்டத்தில் வரவுள்ள புத்தக வாசிப்பாளர்களுக்கான நன்மை. மீண்டும் ஆரம்பமாகும் கழுகங்கை நீர் விநியோக வேலை திட்டம். விருந்து வசாரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அமெரிக்க சீன நட்புறவு. ஆஸ்திரேலிய மகளிர் அணி எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதிமன்ற கட்டளை திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாம் நாள் விவாதம் இன்று இடம்பெறுகின்றது. விவாதத்தின்போது இரவு 7 மணியின் பின்னர் இவை மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும். வங்காள விரிகுடாவை அண்மித்து காணப்பட்ட தாளமுக்க நிலை குறைவழுத்தமாக வலுவிழந்து செல்வதால் இன்று

எதிர்வரும் 24 மணித்தளங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதுடன் கழுகங்கையின் சிறிய கிளை ஆறுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள எச்சரிக்கை எதிர்வரும் 48 மணி நேரத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் நாகொட, நெலுவ, தவலம, நியாகம, கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்த, கங்க இகல கோரல, பஸ்பாகே கோரல மற்றும் தொலுவ, நுவரெலியா மாவட்டத்தின் நோவூர், கொத்மலை கிழக்கு, கொத்மலை மேற்கு மற்றும் அம்பகம்புவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மண் சரிவு அபாயமுள்ள இடங்களிலிருந்து மக்களை வெளியேறுமாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மாப்பலகம, நாகொட, உனான்விட்டிய, குருபனாவ, பத்தேகம ஆகிய பிரதேசங்களுக்கான பிரதான வீதிகளின் தாழ்நிலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். உடுகம, பத்தேகம வீதி, மாப்பலகம, ஆல்பிட்டிய வீதியும் நீரில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னாரூடாக நீர்கொழும்பு வரையும், காலியிலிருந்து ஹம்பந்தொட்டையூடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். நீர்கொழும்பிலிருந்து பேருவளையூடாக காலி வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகமும் 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். கடல் குறித்த பகுதிகளில் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல்மாகாணத்தில் அரசு சேவைக்கு 103 புதிய தொழில்நுட்ப அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். திறந்த போட்டி பரீட்சையின் பின்னர் தகைமையுடையவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. பல வருடங்களாக மேல்மாகாணத்தில் அரசு சேவையில் தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கான வெற்றிடம் காணப்பட்டது. இதன்போது பொதுமக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சேவைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. அவற்றில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் நோக்கில் புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் தலைமையில் இடம்பெற்றது. சவுதி அரேபியாவின் 96வது தேசிய தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வொன்று கொழும்பில் இடம்பெற்றது. சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன, அமைச்சர் அனுர கருணாதிலக் ஆகியோர் இதன்போது இணைந்திருந்தனர். இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் கலீத் ஹமூத் நசார் இதன்போது இணைந்திருந்தார். ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கவின் தேசிய தின வாழ்த்துச் செய்தியை அமைச்சர் அனுர கருணாதிலக் இதன்போது முன்வைத்தார். இலங்கையின் எரிசக்தி, சுகாதாரம், கல்வி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக சவுதி அரேபிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்று வருகின்றமையை குறித்து அமைச்சர் இதன்போது நினைவு கூர்ந்தார். தற்போது இலங்கையர்கள் 250,000 பேர் வரை சவுதி அரேபியாவில் தொழில் புரிவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேல்மாகாணத்தில் குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வுகளுக்காக கழுகங்கை நீர் விநியோக வேலை திட்டத்தை துரிதமாக ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வேலை திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் நிகழ்வொன்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. கொழும்பு, களுத்துறை, கம்பகா ஆகிய மாவட்டங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி நிறுவன பிரதானிகள் இதன்போது இணைந்திருந்தனர். நாட்டின் மொத்த நீர் சுத்திகரிப்பில் அரைவாசியை பயன்படுத்துவது கொழும்பு மாவட்டத்திலேயே என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேல்மாகாணத்தில் 13 லட்சம் நீர் விநியோக இணைப்புகளை தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை வழங்கியுள்ளது. எனினும் நாளாந்தம் குடிநீர் தேவைக்காக 140,000 கனமீட்டர் நீரை சுத்திகரிக்கும் கழுகங்கை வேலை திட்டத்தை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வேலை திட்டத்தை 2025 ஆண்டு இறுதியில் நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் கடந்த காலங்களில் இதன் செயல்பாடுகள் தடைப்பட்டன. தற்போதைய அரசாங்கம் அது தொடர்பில் அவதானம் செலுத்தி கழுகங்கை வேலை திட்டத்தை ஆரம்பித்ததோடு 2030 ஆண்டளவில் அதனை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கவின் உறுதிமொழிக்கமைய நூல் வெளியீட்டாளர்களுக்கு வரிச்சலுகை வழங்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கை நூல் வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஒழுங்கு செய்யப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியை பிரதமர் ஆரம்பித்து வைத்தார். 10 நாட்கள் இடம்பெறவுள்ள புத்தக கண்காட்சி அக்டோபர் 4 வரை ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இடம்பெறவுள்ளது. 27வது முறையாக கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இடம்பெறும் நிலையில் உள்நாட்டு வெளிநாட்டு நூல்களை விசேட கழிவுடன் பெற்றுக்கொள்ள பொதுமக்களுக்கு இம்முறையும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. சுமார் 400 காட்சிக் கூடங்கள் கண்காட்சியில் காணப்படுகின்றன.

0: ஒழிப்பு ஆணைக்குழுவின் ஊடாக கைது செய்யப்பட்ட புத்த சாசன அமைச்சின் முன்னாள் செயலாளரான கமல் பண்டார திசாநாயக்க பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். புத்த சாசன அமைச்சின் ஊடாக நூல் ஒன்றை அச்சிடும்போது உரிய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாது தெரிந்த நிறுவனம் ஒன்றுக்கு 47,90,000 ரூபாய் பணத்தை நூல்களை அச்சிட்டு களஞ்சியப்படுத்துவதற்கு கொண்டுவராததன் ஊடாக அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் செயலாளர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இலங்கை கனிய மணல் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவரான உதயனி ஜெயரத்ன தசநாயக்க என்பவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று காலை கைது செய்யப்பட்டார். நிறுவனத்தின் ஊழியர்களின் பதவி நிலைக்காக உரிய நடைமுறைகளை பின்பற்றாமையினால் 3,44,38,650 ரூபாய் 42% அவர்களுக்கு சம்பளமாக செலுத்துவதற்கு திட்டமிட்டமையூடாக ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேகநபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் காணியொன்றை பெற்றுத்தருவதாக கூறி பணம் பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் ஹட்டன் டிகோயா நகரசபையின் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர் சுந்தர்ராஜ் பிரபாகரன் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு பணத்தை மீள செலுத்த இணக்கம் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 50,000 ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் அவரை விடுவிக்கப்பட்டுள்ளதோடு வழக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவருடன் இணைந்து ஆணைக்குழுவுக்குரிய ஹட்டன் ரோவான்புர பிரதேசத்தில் உள்ள காணியொன்றை பெற்றுத்தருவதாக பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் சந்தேகநபர் ஹட்டன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். 630,000 ரூபாயிலிருந்து 10,00,000 ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு காணியை வழங்கவில்லை என முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் அதிகாரியும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அமர்வில் பங்கேற்பதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் நாளை அமெரிக்காவின் நியூயார்க் நகர் நோக்கி பயணிக்கவுள்ளார். அமைச்சர் எதிர்வரும் 28ஆம் தேதி மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத்தின் குறித்த நியூயார்க் விஜயத்தின்போது இலங்கையின் குரல் சர்வதேச மேடையில் முன்வைக்கப்படுவதோடு நாட்டின் ராஜதந்திர தொடர்புகளை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை எனும் உலக நாடுகள் ஒன்றாக ஒரே மேடையில் இணைந்து உலக சமாதானம், பாதுகாப்பு, அபிவிருத்தி, மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு தொடர்பாக கருத்துக்கள் மற்றும் கொள்கைகளை முன்வைக்கும் பிரதான சர்வதேச மேடையாகும். கடந்த 22ஆம் தேதி நியூயார்க்கில் ஆரம்பமான 81வது அமர்வு எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இம்முறை பொதுச்சபையின் துணிப்பொருள் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புதல், பரிமாற்றத்தை முகாமைத்துவப்படுத்துதல் மற்றும் சகலருக்கும் நன்மை பயக்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்பதாகும். இம்முறை நடைபெறும் பொதுச்சபை அமர்வு பாரம்பரிய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்படாமல் தற்போதைய உலக அதிகார கட்டமைப்பு எதிர்கொள்ளும் பல சிக்கலான நெருக்கடிகளை ஒரே மேடையில் விவாதிப்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது. யுக்ரைன் போர், மத்திய கிழக்கு மோதல்கள், பலஸ்தீன பிரச்சினை, காலநிலை மாற்றம், கடல்மட்டம் அதிகரிப்பு, அணுவாயுத பிரச்சினை, செயற்கை நுண்ணறிவு மற்றும் நிலையான அபிவிருத்தி போன்ற விடயங்கள் இம்முறை சர்வதேச நிகழ்ச்சி நிரலில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ளும் அமைச்சர் விஜித ஹேரத் எதிர்வரும் 28ஆம் தேதி உரையாற்றவுள்ளார். இதன்போது இலங்கையின் தற்போதைய வெளியுறவு கொள்கை, முன்னுரிமைகள் மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் தொடர்பான நாட்டின் நிலைப்பாட்டை சர்வதேச சமூகத்தின் முன்வைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். விஜயம் இலங்கையின் வெளியுறவு கொள்கைக்கு முக்கியமானது. பொதுச்சபையின் பிரதான உரையுடன் மாத்திரமில்லாமல் இருதரப்பு மற்றும் பலதரப்பு ராஜதந்திர உறவுகளை கட்டியெழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையவுள்ளது. இதற்கமைய பல நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் அமைச்சர் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கவுள்ளார். குறிப்பாக இந்து சமுத்திர வலயத்தில் காணப்படும் சிறிய நாடு என்ற வகையில் இலங்கை வல்லரசுகளுக்கிடையிலான புவிசார் அரசியல் போட்டிகளுக்கு மத்தியில் தனது சுதந்திரம், பலதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் தேசிய நலன்களை முன்வைப்பது அவசியமாகிறது.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: சீன ஜனாதிபதியை வரவேற்கும் விசேட ராபோசன விருந்து உபசாரத்தின் போது அமெரிக்க மற்றும் சீன ஜனாதிபதிகள் இருநாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து சிறந்த சமிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். பொறுப்புடன் வல்லரசாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என சீன ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். சீன ஜனாதிபதியின் அமெரிக்க விஜயத்தின் போது இருநாட்டு தலைவர்களும் பங்கேற்ற ராபோசன விருந்து நேற்று இடம்பெற்றது. சீன ஜனாதிபதி மற்றும் அவரது பாரியாரை அமெரிக்க ஜனாதிபதியும் அவரது பாரியாரும் இணைந்து வரவேற்றனர். விருந்துபசாரம் ஆரம்பமானதன் பின்னர் சீன மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிகள் வெவ்வேறு உரைகளை நிகழ்த்தினர். கடந்த மே மாதத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தையும் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் நினைவு கூர்ந்தார். ஒரு வருடத்துக்கும் குறைவான காலத்தில் சீன அமெரிக்க தலைவர்களுக்கிடையே அந்யோன்ய ரீதியில் இருநாடுகளுக்கும் இடையிலான தலைவர்களின் விஜயம் இருநாட்டு வரலாற்றிலும் முக்கியமானது என சீன ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 200 வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்கா சுதந்திரம் அடைந்ததும் சீனா மற்றும் அமெரிக்காவுக்கிடையில் வர்த்தக தொடர்புகள் ஆரம்பமானது. 80 வருடங்களுக்கு முன்னர் சீன அமெரிக்க மக்கள் இணைந்து ஜப்பானின் யூதத்துவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடியதாகவும் சீன ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். குறித்த காலப்பகுதியில் சீன படையினர் மற்றும் சிவிலியர்களால் அமெரிக்க விமானப்படையினர் நூற்றுக்கணக்கில் காப்பாற்றப்பட்ட விதத்தையும் சீன ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சீன அமெரிக்க மனித கலாச்சார பரிமாற்றம் இருநாட்டு மக்களின் இதயங்களுக்கு நெருக்கமானது எனவும் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவதற்கான அடித்தளம் இடப்பட்டுள்ளதாகவும் சீன ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்நிலையில் ஐக்கியம், சமாதானம் மற்றும் வெற்றியுடன் கூடிய எதிர்காலத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு வருகை தந்ததையிட்டு நன்றி தெரிவிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போது இருநாட்டு ஜனாதிபதிகளுக்கிடையில் நெருக்கமான நல்லுறவு உள்ளதோடு கடந்த காலங்களில் இல்லாத நெருக்கம் உள்ளதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சீன ஜனாதிபதியின் அமெரிக்க விஜயத்தின் முக்கிய விடயமாக இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று காலை வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றது.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: ஆஸ்திரேலிய மகளிர் தேசிய கிரிக்கெட் அணி எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கைக்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. இதன்போது இரண்டு அணிகளுக்கும் இடையில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ரங்கேரி தம்புள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் எதிர்வரும் டிசம்பர் 15, 18 மற்றும் 20 திகதிகளில் இந்த 3 போட்டிகளும் நடைபெறவுள்ளன. குறித்த 3 ஒருநாள் போட்டிகளும் 2025-2029 ஐசிசி மகளிர் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு அங்கமாக இடம்பெறவுள்ளது. இந்த தொடருக்காக ஆஸ்திரேலிய அணி எதிர்வரும் டிசம்பர் 10 திகதி இலங்கையை வந்தடைய உள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: 22வது அரசியலமைப்பு தொடர்பான வாக்கெடுப்பு இன்னும் சற்று நேரத்தில். 103 தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கி வைப்பு. தாளமுக்க நிலை குறைவழுத்தமாக வலுவிழக்கும் நிலை. வரவு செலவு திட்டத்தில் வரவுள்ள புத்தக வாசிப்பாளர்களுக்கான நன்மை. மீண்டும் ஆரம்பமாகும் கழுகங்கை நீர் விநியோக வேலை திட்டம். விருந்துபசாரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அமெரிக்க சீன நட்புறவு. ஆஸ்திரேலிய மகளிர் அணி எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம். வசந்த மெஃபிமின் மாலை நேர பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தி வழமை போன்று நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்த மெஃபிம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேயர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உலக சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அதக்கோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 3120 வெற்றி இலக்கங்கள் 13, 28, 69, 72. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 13, 28, 69, 72. வெற்றி எட்டிய ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 5006 வெற்றி இலக்கங்கள் 7, 22, 31, 60. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 7, 22, 31, 60. வெற்றி எட்டிய ராசி மீனம். மீண்டும் ஒருமுறை ராசி மீனம். சூப்பர் பாலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 3294 வெற்றி இலக்கங்கள் முறையே 13, 18, 27, 80. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 13, 18, 27, 80. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலிப்பு வாரம் 5455 வெற்றி இலக்கங்கள் முறையே 15, 41, 64, 75. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 15, 41, 64, 75. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜி. கப்பர்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலிப்பு வாரம் 2470 வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 11, 15, 72. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 3, 11, 15, 72. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து ஜே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 6. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 6. சூப்பிரதன சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப் வாரம் 1028 வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 6, 0, 8, 7, 0. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 1, 6, 0, 8, 7, 0. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 1124 வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 23, 26. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 10, 23, 26. ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 5002 வெற்றி இலக்கங்கள் முறையே 0, 8, 7, 0. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கம் 0, 8, 7, 0. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. இவைகள்தான் நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உலக சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: சொல்லு அபிலாஷன், அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்து கேக்குது காது. நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன்.
2: புதுசா ஒரு மூளை ஏட் பண்ணியாச்சு போல.
1: இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன் நானா.
3: ஆனாலும் நீ ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு என்னட்ட வரத்தான் போற. இது நம்ம தியேட்டர்ல கதை சொல்லத்தான் போற. எல்லாரும் வாங்கவன்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: தாரன் திருப்தரன் ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்த மார்க்ரெட் வந்திருக்காங்க. வணக்கம் மார்க்ரெட்.
1: வணக்கம.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சூப்பரா இருக்கும்.
0: ஓகே ஓகே மார்க்ரெட், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமைச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: அப்படியா? ஓகே,
1: சமையலோட பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே, அப்படியே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சமைச்சிட்டு இருங்க, சரியா? அப்படியா? ஓகே ஓகே, அப்ப அதுவும் சேர்ந்து ஒரு மியூசிக்கா இருக்கும், நல்ல ஒரு வைபா இருக்கும், டான்ஸ் பண்ணிட்டு இருங்க, சரியா? ஓகே ஓகே மார்க்ரெட், அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யாரு இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும் மகள் மேசி அச்சாருணிக்காகவும்
0: ஒன்று ஒன்று ஒன்றிற்கு அல்லது எங்களுடைய பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: 102 சுமார் 102 சுமிட்ட அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். சரி, ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல வேற ஒரு அழைப்புல போயிட்டாங்க. இன்னொரு சொந்தமும் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், சோமி ரூபகுமார்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா?
2: இந்த கடையில, கடையில தான்.
1: அப்படியா, ஓகே ஓகே நிசாம். டீ எல்லாம்
2: குடிச்சிட்டீங்களா? டீயா? டீ இன்னும் குடிக்கலக்கா.
1: அடடா, அப்படியா?
2: டீ குடிக்க ஐடியா ஒண்ணு இல்ல.
1: ஓகே ஓகே நிசாம்,
2: டீ குடிச்சு குடிச்சு குடிக்கலாம். நீங்க குடிச்சிட்டீங்களா?
1: நான் ஆரம்பத்துல டீ எல்லாம் குடிச்சு ரெடியாவே வந்துட்டேன்.
2: உங்களோட ஏரியால நேற்று மின்னல் தாக்கம் எல்லாம் இருந்துச்சா?
1: இல்ல இல்ல நிசாம்.
2: மின்னலை பிடிக்க முடியுமா? ஆனா
1: ஓகே ஓகே நிசாம், அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: உங்களுக்காகவும் எனக்காகவும் எங்கள் அன்பு தங்கச்சி முனிரா கனடாலும் வசிக்கிற யூகேல மூசாத் மச்சான் ரீமா வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி
1: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. மேசிக்கு முறுக்கு 2-3 படத்துக்காக.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக நம்மளுடைய விஸ்வநாதன் வந்திருக்காங்க. வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா? அப்படியா, ஓகே ஓகே விஸ்வநாதன். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: நன்றி.

0: புதிய திரைப்படத்துக்காக ஒரு அழகான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக அன்பு சொந்தம் கோகிலன் வந்திருக்காங்க. வணக்கம் கோகிலன்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் கோகிலன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கோகிலன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே கோகிலன், பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல யார் கேட்க போறீங்க?
1: அப்பா நல்லது, அம்மா பார்வதி, தங்கஜி.
0: ஓகே
1: தங்கஜி, தம்பி ஜெயந்தன்,
0: என்ன பாடல்?
1: ஓகிரி படத்துல
0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, சரியா?
1: ஓகே
0: நன்றி.
2: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன்.

0: Streaming in Sri Lanka. Vosanda FM. 102.6. 102.8.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டின் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: சொல்ல அபிலாஷன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன். கேக்குது காது. நான் இனியும் தனியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன். புதுசா ஒரு மூளை ஏற்பண்ணியாச்சு போல. இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன் நானா.
3: ஆனாலும் நீ ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு என்னட்ட வரத்தான் போற. இது நம்ம தியேட்டர்ல கதை சொல்லத்தான் போற. எல்லாரும் வாங்கவன்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: பாடல்
1: எங்களுக்கு
0: வேலாயுதம் திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேரத்தின் ஸ்டார் திரைப்படல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ கூட பேச வணக்கம் உமாச்சந்திரன். அன்பான இரவு நேரம் வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். வீட்டுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? டீ எல்லாம் குடிச்சு ரெடியாவே வந்துட்டு ஷோ முடியதான் சாப்பிடணும். ஆமா, ஓகே உமாச்சந்திரன். அடுத்துமே ஒரு சூப்பரான படல இருக்கு. இந்த படல யாருக்காக கேக்க போறீங்க?
2: நன்றி.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். நேரம் இரவு 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: மண்டாட்டி திரைப்படத்தில இருந்து வாகிசன் பாடிய ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல போயிட்டாங்க. இன்னொரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? கருணையா, எப்படி இருக்கீங்க? ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. அப்புறம் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்லா பிடிக்குமா? பாடுறீங்களா?
0: என்ன பாடல்
1: இன்னைக்கு வந்து?
0: நன்றி.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க?
1: எங்களுடைய அம்மன் சுரேஷ் இருக்கேன்.
0: சுரேஷ் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சுரேஷ். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நாங்க மேச்சம் வேலை போய் இருக்கோம் அக்கா.
0: அப்படியா, ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: இது சாப்பிடலக்கா.
0: ஓகே சுரேஷ், ஓகே. உங்களுக்கு பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: ஓம் அக்கா, பாடல் இல்ல நல்ல புடிச்சிருக்கா.
0: ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: அம்மா தவமணி, மன்னாலு, நீ மகன் சாருஜன், செங்கலடி முருகண்ணன், செங்கலடி குமார், பங்குராவளி அரவிந்தன் ஐயா, மூதூர் வடிவேல் அண்ணன், கருதாவள பாக்கியராஜ அண்ணன், மது செங்கலடி சமணன், மது
0: எங்க. ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: சொல்ல அபிலாஷன், அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்தேன், கேக்குது காது. நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன்.
3: புதுசா ஒரு மூளை ஏற்ப பண்ணியாச்சு போல.
2: இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன் நானா.
4: ஆனாலும் நீ ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு என்னட்ட வரத்தான் போற. இது நம்ம தியேட்டர்ல கதை சொல்லத்தான் போற. எல்லாரும் வாங்கவன்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: அப்பா ஒரு கதை சொல்லவா?
6: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
7: சிங்கம் கதையா?
6: பாட்டு படிக்க முடியாதா?
7: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
6: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
8: Quite exciting.

0: குத்து திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக தியாகு வந்திருக்காங்க. வணக்கம்
1: அக்கா. வணக்கம் அக்கா, எப்படி சுகம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். வட்டவாளை இந்தியா டிஷன் இருந்து பேசுறேன், தியாகராஜ்.
0: தியாகராஜ், ஓகே ஓகே தியாகராஜ். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வேலைக்கா இன்னைக்கு லீவு, நான் அப்படி வசந்தத்து லைன் ஒன்று இருக்கேன்.
0: அப்படியா, ஓகே ஓகே தியாகராஜ். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டீங்க? டீ குடிச்சிங்களா?
0: நான் ஆரம்பத்திலேயே டீ எல்லாம் குடிச்சு ரெடியாக வந்துட்டேன், இனி சாப்பிடதான் இருக்கு.
1: ஓகேக்கா,
0: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: மனைவி ஜெயலலிதா, மச்சான் குடும்பத்துக்காக தர்ஷினி, சிறிராஜ் குடும்பத்துக்காகவும், சேர்ந்த அகிலன் குடும்பத்துக்காகவும், ஜோதி குடும்பத்துக்காகவும், நூரலியா கண்டபுல பூப்பனை பணிக்கைக்கு சேர்ந்த மச்சான் குடும்பத்துக்காக, செல்வராஜ் குடும்பத்துக்காகவும், வசந்த கேட்கும் அனைவருக்கும், இஞ்சரா தோட்ட பொதுமக்கள் அனைவருக்கும், உங்களுக்கு
0: போடுங்க. நிகழ்ச்சியோடு பாடல் தாருங்கள் சொல்லிருக்காங்க. அதே போன்று அன்பான இருவனீர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி தேவலிலிருந்து ஷாலினி வந்திருக்காங்க. அன்பு வணக்கங்களோடு ராஜன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனி இருவனீர வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அன்பு வணக்கம் சொல்லி விஜயகுமாரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

streaming in Sri Lanka. Vasanta FM 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.

the dish. மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்தவங்களும் வந்த வேகத்திலே போயிட்டாங்க, நீங்களும் கொடுத்திருந்த மழை நீர் பத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0-1-2-7-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-7-5-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். இப்போ கூட பேச வணக்கம். சரி ஓகே, அவங்களும் வந்துட்டு போயிட்டாங்க. இதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான், பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நித்யா நிகழ்ச்சியோடு இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறோம், நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவிசாவளியிலிருந்து தேவனேசன் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவரும் கூட அன்பு ஃபேமிலியான மருதமுத்து, ராஜேஸ்வரி, தனுஷ்விதன், தக்ஷ்விதன், ஹேஷினி ஆகியோருடைய நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான இரவு நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரி. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி, எல்லோருக்கும் அன்பு வணக்கங்களோட அவங்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது கொண்ட அத்தனை அன்புகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

ஒலிகார்மிகு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கழகத்தில் உங்களுடன் சங்கர். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நன்றி ஸ்ரீ ஷூபி. நேர்களை பொது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 9:01.

இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். காரணம், பாடும் நிலா தன் குரலால் நம் எல்லாரையுமே கட்டி போட்டவர். சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் மறந்து அவர் குரலுக்குள் நம்மளை ஈர்த்து கொண்டு வருவர். எஸ்பிபி. இன்று அவரோட நினைவு நாள். இந்த நாளில் வசந்த நிலா அவரோட பாடல்களை சுமந்து வரப்போகிறது. நீண்ட நாட்களாக முழுக்க முழுக்க எஸ்பிபி பாடும் நிலா அவர்களின் நிகழ்ச்சி இல்லாமல் யோசிச்சிருப்பீங்க. ஆங்காங்கே அவர் பாடல்கள் இருந்திருக்கும், ஆனால் முழுக்க முழுக்க இன்றைய தினம் எஸ்பிபியின் பாடல்களோடு, எஸ்பிபியின் நினைவுகளோடு இந்த வசந்த நிலா. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க என்னோடு. 0112-2875-0031 அல்லது 0112-2875-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியே இல்லைன்னா 0760-04-1026 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லையா, ஃபேஸ்புக் அங்கங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் பாடும் நிலா எஸ்பிபி அவர்களின் நினைவு நாள். இன்றைய நாள் முழுவதும் வசந்த நிலாவில் அவரது பாடல்கள் தான் வர காத்திருக்கிறது. நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பினோடாக வத்தலை அக்பர் நகர்லிருந்து கருணாண்ணா வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா கண்ணா.
0: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் உங்களோட வாழ்க்கை எல்லாமே எப்படி போகுது?
1: என்ன
0: பாடல் ரொம்ப விருப்பம் அவரோடதுல?
1: என்ன
0: பாட்டு? நன்றி.

0: சொல்லு அபிலாஷன், அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் வந்து கேக்குது காது. நான் இனியும் தண்ணியா யோசிச்சு நான் தனியா ஒரு மனிதனாக போறேன்.
1: ஒரு மூளை ஏற்ப பண்ணியாச்சு போல.
0: இனிமே உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவியும் தேவைப்படாது. நான் செய்யறதா சொல்லி நீங்க செஞ்சாலும் எடுக்க போறது இல்ல. போ, நான் இனிமே வரவே மாட்டேன் நானா.
2: ஆனாலும் நீ ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு என்னட்ட வரத்தான் போற, இது நம்ம தியேட்டர்ல கதை சொல்லத்தான் போற, எல்லாரும் வாங்கவன்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
5: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ்

காற்றலை வசந்தத்தேன் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் பாடும் நிலா எஸ்பிபி அவர்களின் நினைவு நாள். ஆகிய நாள் அவரோட பாடல்களோட இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவரோட பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0767-04-1026 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அல்லது ஃபேஸ்புக் அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை, உங்களோட கவிதைகளை இணைத்துக் கொள்ளலாம். நானும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வதற்காக அவளாக இருக்கிறேன். இப்போது யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருக்கா பார்த்துருவோம். பாடும் நிலாவே, காலங்கள் கடந்தாலும் உன் உருவம் மறைந்தாலும் உன் வாய் நின்று ஒலித்த ஒலிகள் ஒன்றும் காற்றலையின் பாடல்களாய் இந்த மண்ணுலகம் உள்ளவரை இந்த பாறினில் என்றுமே ஒலித்துக் கொண்டிருக்கும். எத்தனை ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி கோடான கோடி மனங்களில் பாடல்களில் மூலம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எஸ்பிபி அவர்களே, மறைந்தது உடலானாலும் உன் பாடல் மூலம் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி எப்போதுமே பாடும் நிலாக்கு அவர் அனுப்புகிற அதே கவிதையோடு இணைந்திருக்கிறார். தொண்டமன்னார் செல்வஸ்தன் நிதியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, நாங்களும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலேருந்து குமாரி வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி வெள்ளவத்திலேருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்துட்டுருக்காரு. அடுத்ததாக இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி அம்மா, மனைவி, மகன் சரோஜ், மகள் சிவானி மற்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கரோலினா ஆகாஷ் இணைந்திருக்கிறாங்க. இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரியம் பதிலிருந்து இதயரத்னம் வந்திருக்காங்க. இனி இரு வணக்கம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவளை, வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், அபினாஸ் இணைந்திருக்கிறாங்க. இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி அட்டாம்பட்டியிலேருந்து புஷ்பராஜ் வந்திருக்காங்க. ஆய் அண்ணா, தரணிய கலையிலிருந்து உதயா, அம்மா, அண்ணா, அக்கா எல்லாருக்கும் சேர்த்து நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அடுத்ததாக ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி லிந்துள்ளையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இனி இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து நவீன் வந்திருக்காரு. வணக்கம், அக்கரைப்பற்றிலிருந்து ஜான் ஏகாம்பரம் வந்திருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட இணைந்திருக்கிறாங்க ரோஜா. வானம் ஒரு முறை குரல் கொடுத்து அந்த குரலுக்கு பாலு என்று பெயர் சூட்டியது. 40,000 பாடல்களுக்கு மேல் நாளும் பாடியும் தீராத குரல் அது. 7 சுரங்களையும் தன் ஏவல் பிள்ளைகளாய் வைத்திருந்தவர். காதல் வந்தால் அவர் குரலில் குழலையும், சோகம் வந்தால் அவர் குரலில் கரையும், பக்தி வந்தால் அவர் குரலில் உருகும். இது என்ன மாயம்? இது எஸ்பிபி எனும் மாயம். தமிழுக்கு அவர் தமிழ் மொழி இல்லை, தமிழுக்கு அவர் தாய்மொழி இல்லை, ஆனால் தமிழ் அவரை தாயாக ஏற்றது. தெலுங்கில் பிறந்து தமிழில் வாழ்ந்து இந்தியாவே தன் குரலால் ஆண்டவர். ஒரு குரல் மட்டுமல்ல, குணமும் நிலாதான். யார் கேட்டாலும் சிரிக்கும் புன்னகை, யார் வந்தாலும் வணங்கும் பணிவு. அதனால்தான் அவர் என்றும் பாடும் நிலா. உடல் மட்டும் மறைந்தது, குரல் இல்லை, காற்றில் இன்னும் கலந்திருக்கிறார் பாடும் நிலா. ஒவ்வொரு பாடலிலும் உள்ளுக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் எஸ்பிபி அப்படின்னு சொல்லி பாடும் நிலா என்றும் தெய்வதில்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ரோஜா. ஆயண்ணா வணக்கம், சங்கர் ப்ரோ சுகமா, பாடும் நிலா பாலசுப்ரமணியம் பாடல் தெரிவுகள் ரொம்ப அருமை, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையோடு இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா இன்றைய தினம் பாடும் நிலாவோடு, பாடும் நிலாவின் நினைவுகளோடு நீங்கள் வளர்ப்பினை ஏற்படுத்த இணைந்து கொள்ளுங்கள். 01 2 7 5 0 0 1 அல்லது 01 2 7 5 1 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 07 6 0 4 7 102 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம், அதன் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போ வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: சர்மிளா.
0: உங்க வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா? வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருக்கலாம், ஆனா இப்படி நான் பேசுறத நானே எதிரொலியில கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்றீங்க நீங்க?
1: என்ன
0: செய்றீங்க?
1: பலகாரம் சுட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: இது என்ன, என்னத்துக்காக நான் பலகாரம்? இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. இந்த வேற கொடுமையா? தீபாவளிக்கு இன்னும் நாள் இருக்கு இல்லையா?
1: என்ன
0: பலகாரம் செய்றீங்க? ஓ, அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அது?
1: ரொம்ப பிடிக்கும். மழையில கடையில நிக்கிறாங்க, நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதெல்லாம்
0: பாராட்டக்கூடிய விஷயம்தான். சரிம்மா, இப்ப கணவரை இணைத்துட்டு பாடல் கேட்கலாமா?
1: சரி,
0: நன்றி.
1: நன்றி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் பாடும் நிலா எஸ்பிபி அவர்களது நினைவு நாள். இன்றைய தினம் முழுக்க அவரோட பாடல்களோடு இன்றைய நிகழ்ச்சி நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். 0312-775-0301 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0764-0407-1026 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் கவிதைகளையும் பதிவிடுங்க, சேர்த்துக்கொள்ள நானும் அவளாக இருக்கிறேன் இப்போது அழைப்பில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: யோகராணி.
0: எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். யோக ராணின்னு பேர் வச்சிருக்கீங்க, உங்கள் யோகத்துக்கு என்ன குறை இருக்க போகுது இல்லையா?
1: எந்த குறையும் இல்ல.
0: அது சரி, இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க இதுக்கு முதல் ஒரு நாள் என்கிட்ட சொன்னீங்க இல்லையா ஒரு விஷயம், அதன் பிறகு உங்களுக்கு பாடல் வேணுமா?
1: எனது பாடுங்களோட பாட்டுடா சோக பாட்டு நல்ல விருப்பம்.
0: என்ன பாட்டு?
1: சோக பாட்டு.
0: ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா உங்களுக்கு? உங்க
1: கோயில
0: பிடிச்சு கூண்டுல அடைச்சிருவோம் என்ன நம்ம இப்போ, சரியா? அப்படியெல்லாம் அடைச்சா மிருகவதை சட்டத்தின் கீழே வந்து நம்மள தூக்கிட்டு போயிருவாங்க உள்ள.
1: சாப்பிட்டீங்களா?
0: ஆமா, 10 மணிக்கு கேக்குற கேள்வியா இது என்ன? சரி யோகராணி, சரி கஷ்டங்கள் எல்லாம் மறந்து நம்ம கொஞ்சம் சந்தோஷமா பாட்டு கேட்போம் இன்னைக்கு. ஏன் குயில பிடிக்கணும், அதை கூண்டுல அடைக்கணும், போலீஸ்ல மாட்டணும், தேவையா இதெல்லாம் நமக்கு? சரி கேட்டுட்டே இருக்க.
1: என்ன
0: பாட்டு?
1: அவ ஹிந்தி பாடை ஆஷா போஸ்லியோட எஸ்பி படிக்கிறார். அதிகாலை நேரம். அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்து.
0: அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். இப்ப வேணும் உங்களுக்கு, அப்படிதானே? சரி கேட்டுட்டே இருங்க, உங்களுக்கு தாரு. சரியா? யாரெல்லாம் விடுத்து கொள்ள போறீங்க?
1: எங்கட வசந்த சொந்தங்களுக்காக, உங்களுக்காக.
0: சரி எல்லாரும் விடுத்து கேட்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் பாடும் நிலா எஸ்பிபி அவர்களின் நினைவு தினம். அவரோட பாடல்களோட இன்றைய வசந்த நிலா யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இரவு வணக்கம் நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவலை சுந்தரம் சசிகலா கோகுலன் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் ப்ரோ, வந்து விட்டீர்களா? வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான். இன்று நம்மோடு இல்லாமல் இருந்தாலும் அவரின் பாடல்கள் எம்மை விட்டு போகாது. அந்த வகையில் எஸ்பிபி சாரின் எனக்கு பிடித்த இந்த பாட்டும் இந்த மூச்சும் அணையா விளக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்முடுவையிலிருந்து ஆறுமுகம்ராஜ், என்னை வினைத்து பாடல் ஒன்று தாருங்க. மனைவி மல்லிகா, மகள் யஷோ, அபி மற்றும் கம்முடுவையில் இருக்கிற வர்ஷ டெய்லர்ஸ், தாடி ராஜா அவர்களையும் இணைத்துக் கொள்ள சொல்லி சொல்லியிருக்காரு. இரவு வணக்கம் சகோ, நானும் வெள்ளான்கல்ல தோட்டத்திலிருந்து நிமல்குமார். மனைவி ராதாவுக்காக நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு இருக்காரு. ஐ ப்ரோ வாயு, ஐ எம் பெரியண்ணன் பன்னீர் ஃப்ரம் அப்புத்தல, பிற்றத்மலையிலிருந்து வந்திருக்கிறார் பெரியண்ணன் பன்னீர். நல்ல பாடல் ஒன்று தாங்க வசந்த மரவுகளுக்காக அப்படின்னு கேட்டிருக்காரு. இரவு வணக்கம் பரமக்குடியிலேருந்து ஸ்ரீராம் வந்திருக்காங்க. ஐயண்ணா இரவு வணக்கம். மணிஷ், ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, சாந்தி, கீதன், தீபா, சாந்த், சாந்தன் குடும்பம் எல்லாரையும் இணைத்துட்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலையிலேருந்து வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். எஸ்பிபி அவர்களின் நினைவு தினம். எம்மை விட்டு பிரிந்தாலும் தினமும் அவருடைய குரல் தினம் ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. எமது சுகத்திலும் துக்கத்திலும் அவருடைய குரல் ஆறுதலாக உள்ளது. வருடங்கள் கடந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என்று பாடியிருக்கிறார், மலர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொசலிலிருந்து இலங்கேஷ் வந்திருக்காரு. ஐயண்ணா இரவு நேர வணக்கம், பாடல்கள்லாம் அருமையாக உள்ளது. நான் மட்டக்களப்பு அரசடியிலிருந்து ஆஷினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் அண்ணா, நான் மன்னார் வேப்பங்குளம் ஃபாயிஸ். அவள் இன்றி எனும் தலைப்பில் அவரோட கவிதை ஒன்று இருக்கான். பால் நிலா பனிச்சாரல் கடற்கரையோரம் நான் நடந்து செல்கின்றன. ஏன் அலைகள் அலையலையாய் மோதுகிறது. நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அவள் வருகைக்காக. கார்மேகம் நிலவை மூடும்போது மலைத்தொலி மார்கழியை மிஞ்சியது. என் விதியின் விசை கோலமற்ற நீரூற்றாயானாய், நான் மட்டும் அவள் இன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இனி இரவு வணக்கங்களோடு சொப்பமல் கந்தை பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார், சேரன் பாண்டியன் படத்திலிருந்து கண்கள் ஒன்றாக கலந்ததா அப்படிங்கிற பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இனிய இரவு வணக்கங்களோடு, நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. டிக்கோயிலிருந்து சசி வந்திருக்காங்க. அடுத்ததாக அன்பான இரவு நேர வணக்கம், எஸ்பிபி சார் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மும்தாஸ் பேகம், அக்கரைப்பட்டிலிருந்து பப்டையில் நிசார் வந்திருக்கிறாரு. கண்ணா ஜமுனா வந்திருக்காங்க. மூதூர்பட்டித்தில் வடிவேல் வந்திருக்கிறாரு. இனிய இரவு வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கேற்கரசி வந்திருக்காங்க. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், இனிய இரவு வணக்கம். அம்மா தவமணி, தயாலினி, சாருஜான், எங்கள் செங்கலடி ஸ்ரீமுருகன், செங்கலடி ஸ்ரீகுமார், பங்குடாவில் அழகு சுந்தரம் ஐயா, லிந்துலை எல்ஜின், ஸ்ரீ ஸ்ரீதாஸ், ஹெராவூர் கந்தையா, சுதர்ஷன் எல்லாரும் இணைத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜா பண்டாலிருந்து வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார். இனிய இரவு வணக்கம். அக்கறைப்பற்று எல்லாருந்து வந்திருக்கிறார். கிருஷ்ணபிள்ளை, ஹாய் பிரதர் வணக்கம், எஸ்பிபி சார் நினைவு தின சிறப்பு வசந்த நிலா நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மலையோரம் வீசும் காற்று பாடல் தாங்க பிரதர் அப்படின்னு இங்கிறே ரவி கேட்டிருக்காரு. நீங்களும் தொடர்ந்து வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளுங்க.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அன்றாவது புறத்திலிருந்து ஃபாரூக் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க ஃபாரூக்?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். அப்படியும் எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்?
1: நல்லா மிதா போகுது.
0: நல்லாதான் போயிட்டு
1: இருக்குன்னு
0: சொல்லுங்க. அப்புறம் இன்றைக்கு எஸ்பிபி அவர்களோட நினைவு தினம். எஸ்பிபியின் பாடல்கள், எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு மலையோரம் வீசும் காற்று,
0: மனதோட
1: மண்ணில் இருந்த காதல், அது
0: எல்லாம் போன பாட்டா சொல்லிட்டு இருக்கீங்க.
1: எனக்கு அது நல்ல விருப்பமான பாட்டு, அதெல்லாம் போயிருக்கு.
0: சிறப்பு சிறப்பு. அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ளலாம்?
1: எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ரோசான் ரிஷான், மகன் நஜிபா நசிகா, பேரன் சாய் பிரீத்து சச்சுலியானா, அம்மா தோட்ட ஜெமீலா, சுலைமான் மருசு, கொழும்பு மஜீத், மும்தாஜ் பேகம், மாத்தலை இம்தியாசேருக்கும், அரபாநகர் பரிடாவுக்கும், கல்கும ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்தகி அனைவர்களுக்கும் அந்த பாட்டு நல்ல பாட்டு போடுங்களேன்.
0: சரி, ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312-2775 001 அல்லது 0312-2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அல்லது 0760-4700 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக, அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.
2: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: ಇಷ್ಟು ಎರಡು ದಿವಸ ಮಟ್ಟಿಲ್ಲ.
1: ಅಪ್ಪ ಅವರು ಕದ ಸೊಲ್ಲವ
2: ಅಮ್ಮ ಅವರು ಕದ ಸೊಲ್ಲ பாட்டு படிக்க
3: முடியாதா?
2: உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் பாடும் நிலா எஸ்பிபியின் நினைவு நாள். அவரின் பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா அடுத்த மனத்தியாளர்த்துக்குள். நேரம் இப்போது 11:11.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312 2 775 0001 அல்லது 0312 2 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொள்ளலாம். அல்லது 0764 0407 1026 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது கண்டிலிருந்து விமலா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் அம்மா. உங்களோட என்னலாம் போடுறீங்க?
0: நானும் நல்லா தான் இருக்கேன்.
1: உங்களோட நலத்துக்கு என்றென்றும் இறைவன் அருள் புரியட்டும்.
0: நன்றி நன்றிம்மா. அப்புறம் உங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது?
1: வாழ்க்கை எல்லாம் வசந்தத்தோட காற்றோட நினைவுகளோட போகுது.
0: போற போக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமா போகுது போல இருக்கே. என்ன ஆச்சு அப்படி?
1: சில நேரங்கள்ல வாழ்க்கையில யதார்த்தங்களையும் புரிஞ்சுக்கிறோம்னா எல்லாரோட இருந்தாலும் ஒரு நேரத்துல தனிச்சு போயிடுறோம் தானே.
0: எங்க யார்கிட்ட இருந்து தனிச்சு போயிருக்கீங்க நீங்க?
1: எனக்கு யாரும் இல்லைன்னா அப்படின்னா அம்மா இருந்து நான் மட்டும் தனியே தான் வசந்தத்தோட ஒரு உறவா நினைச்சிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இப்பவும் தனியா தான் இருக்கீங்களா நீங்க?
1: ஆமா, நான் சகோதரங்க எல்லாம் இருக்கிறாங்க. என் கூட இப்ப ஒரு 8 வருஷமா யாரும் இல்ல.
0: ஏன் 8 வருஷமா இந்த தனிமை?
1: அது ஏனோ தெரியலண்ணா. நான் பிறந்த ராசி அப்படி போல.
0: பிறந்த ராசி அப்படி? நல்லவேளை நான் ராசி என்னன்னு கேட்க மாட்டேன். சரி ஓகே, உங்களுக்காக ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் இல்லையா?

0: இல்ல, நான் ஆன்மீகத்துக்குள்ள விசுவாசம் உள்ள ஆளுனால நான் அந்த மாதிரியான லைஃபுக்குள்ள போறது கொஞ்சம் குறவனா.
1: அதுக்கு பேர் இப்ப நீங்க இருக்கிறதுக்கு பேர் இப்ப தனிமை இல்ல, அதுக்கு பேர் துறவரம்.
0: கடவுள்
1: பாடல் கேட்க வேண்டிய நேரத்துல காதல் பாடல்.
0: ஒரு காலத்துல காதல் வந்துச்சு தானே,
1: காதல் வந்தால் ஆண்கள் தானே துறவியா மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பொண்ணு துறவியா மாறிட்டீங்க. காதல் படுத்துற பாடல விட கடவுளோட இருந்துடலாம் இல்லையா? அது சரி. இப்ப இன்னொரு 6 வருடம் இருந்தா ராமன் காட்டுக்கு போன மாதிரி ஆகிருமே உங்க வாழ்க்கை.
0: கடவுள் பூமிக்கு வந்தா மனுஷனா திரும்பி போக மாட்டார் அவரு.
1: அவர் ஒரு ஸ்மார்ட் போனை வச்சுட்டு இங்க செல்பி அடிச்சுட்டு தான் இருப்பாரு இல்லையா? சரிம்மா, இவ்வளவு கஷ்டம் இருந்தும் சிரிச்சிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். ஏதாவது பாடல் வேணுமா உங்களுக்கு? இன்றைய தினம் எஸ்பிபி அவர்கள் நினைவுனா
0: செவ்வந்தி படத்துல இருந்து அன்பே ஆறுயிரே ஆசை பொங்கிலே பாடல் கேட்கிறேன். எஸ்பிபியரோட ஞாபகத்தின் அர்த்தமா அதோட சேர்த்து நீங்க எனக்கு லைன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றிம்மா. யாரையும் நினைத்துக் கொள்ள போறீங்களா பாடலுக்காக?
0: இந்த நேரத்துல வசனம் கேட்கிற எல்லாருக்காகவும் எனக்காக உங்களுக்கு கேட்போம்.
1: சரிம்மா, நன்றி.
0: நன்றி அண்ணா, நன்றி.

0: வசந்தத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் நிறைய பாடல்கள் கேட்குறோம், சில நேரங்களில் இடைவிடாத அழைப்பு மேற்கொள்கிறோம், ஆனால் சேர்த்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வேறு வருது. எல்லோரையும் சேர்த்துக்கொள்ளணும்னு தான் ஆசை, ஆனால் என்ன செய்ய, நான் அழைப்பு எடுத்து பார்க்கும்போது அந்த அழைப்பில் உங்களோட அழைப்பு இல்லாமல் இருக்கே. சரி, இப்போது நம்மளோட கிரியிலிருந்து ராஜலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ சங்கர், வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் பதிலை ஞானகுரு.
0: ஞானகுரு, எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நீங்க எல்லாம் கால் பண்ணும்போது எனக்கு என்ன, நானும் நலமாக இருக்கிறேன். ஞானகுரு, பதில் எப்படி இருக்கு? போராடி வெற்றி பெற்றிருக்கீங்க இல்லையா? சரி சொல்லுங்க, அப்புறம் பதில் எப்படி இருக்குன்னு
1: கேட்டிருந்தேன். நாங்க நலமா இருக்கும், பதிலை நலமா இருக்குது. ஆனா மழை, சாரோட மழை பெய்யுது.
0: மழைதான் இல்லையா? பரவாயில்ல, ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்ல, பாத்தீங்களா? கிடைக்கும் போது கிடைச்சிருச்சு. பாடல் வேற கேட்டிருக்கீங்க, என்ன பாடல் அப்படிங்கறத நேரலையிலே சொல்லிருங்க. இப்போ
1: எனக்கு இந்த பாட்டு கொள்ளை பிரியம், படம் வந்து விஸ்வ துளசி, பாடுமலா பாடி. இது வந்து வானொலிகள்ல அபூர்வமா ஒலிக்கிற பாடல். பாடல் வந்து கண்ணம்மா கனவில்லையா
0: எதிர்பார்க்கிறேன்.
1: மணி, ஞானகுரு மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் அனைவருக்காகவும் எஸ்பிபியின் அபிமானிகள் எல்லாத்துக்கும் வாழ்த்தாங்க.
0: சரி, நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. ஞானகுரு தான் வந்து சொல்லிட்டு போயிருந்தார், 2.5 மணித்தியாலமா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், அழைப்பு எடுக்கவே இல்லையே அப்படின்னு. ஆனா உண்மையிலுமே நான் எடுத்தது இன்னொருத்தரோட அழைப்பு. ராஜலட்சுமி அம்மா வந்திருந்தாங்க கிரியலையில இருந்து. சரி, அவங்கள நேரலையில் இணைக்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்களோட அழைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. திரும்ப யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஞானகுரு. அப்படிதான் சில நேரம் வாழ்க்கையிலே. எஸ்பிபியின் அபிமான ரசிகர், பாடும் நிலாவின் பரம ரசிகர், அவருக்கு இன்றைய தினம் அழைப்பில் இணைப்பு கிடைக்காமல் போயிருந்தால் எனக்குமே கவலையாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, கடவுள் சில செயல்களை செய்யும்போது நாம் தடுக்கவே முடியாது இல்லையா? இந்த மாதிரி தான் தொடர்ந்தும் இருக்க போகிற இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளுங்கள்.

இன்றைய தினம் வசந்த நிலா எஸ்பிபி பாடும் நிலா அவர்களின் பாடல்களோடு எத்தனை நேரமும் அழைப்பெடுக்க முயற்சி செய்து அழைப்பு கிடைக்காதவர்களுக்கும் என்னோடு இணைந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் இரவு வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்னும் ஒருபொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் சங்கர்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன்

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கிறோம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஒரு நல்ல நாளாக அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், 26ஆம் தேதி செப்டம்பர் மாதம். இன்றைய நாள் சனிக்கிழமை விடுமுறை நாள். இந்த நாளில் அனைத்து காரியங்களும் சித்தி பெற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்த்துக்களோடு சந்தோஷ சாரல்.

காலை பொழுதில் இணைந்திருக்கின்றீர்கள் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. அழகான இந்த காலை பொழுது ஒரு புதிய நாள் தொடக்கத்தின் வெற்றி நாளாக அமைய வேண்டும். இருள் நீங்கி ஒளி பிறக்கும் இந்த காலை பொழுது சந்தோஷமான ஒரு காலை பொழுது. இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக சிரிப்பு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சி இருக்கட்டும். அதிகாலையில் உங்கள் வாழ்த்துக்களோடு நகரப்போகிறது இன்றைய சந்தோஷ சாரல். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 011-2-775-0001 அல்லது 011-2-775-111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். 076-0044

வணக்கம் போனிஷன் அப்படி காலை வணக்கத்தோடு இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க கோயம்புத்தூர் பாலு. இன்றைய நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே அன்பு மனைவி லதா மகன் ராஜா இருவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுகிறார். மருதமுறை நஜ்முதீன் வணக்கம் வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறார். இனிமையான காலை பொழுது வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டே அருள் செல்வி பிரசன்னா பிரணீத் திலக்ஷியா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லிக்கொண்டே ஆரியமதி இதே ரத்தினம் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார். அண்ணா இனிமையான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பெரிய லாபன் வந்து கிருஷ்ணா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கார். காலை இப்பொழுது வாழ்த்துக்கள் சொல்லி

ஏதாவது திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். பிரதீப் குமாரின் அந்த குரலை கேட்கும் போது காலைகளை அடடா புத்துணர்ச்சி அப்படி எழுகிறது இல்லையா. நிறைய சொந்தங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொண்டு காலை வணக்கத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷ சேனல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றனர். 102.6 102.8 நிறைய சில்லிலங்கிலங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasanthamfm.com இணையதளம் சென்று இங்கே சொல்லலாம். எங்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0311 2775 0001 அல்லது 0311 2775 111 என்ற தோறும் அழைப்பு ஏற்படுத்துங்கள். அது போன்று நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 0760 047 1026 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பதில இருந்து சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மணிக்கம் சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாதுக சின்னத்தம்பி, அன்பு மனைவி பூமிகா, நித்ய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிஷரன், ஐசார பிரபா நாகேந்திரன் மற்றும் மெட்டியந்துறை சிவாஜி உள்ள சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாரங்கள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்தார். அதேபோல கேம்ஸ்வெளி ஹட்டன்ல இருந்து குமார் தங்கசுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, உங்களுக்காக பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அதே போல ராசையா வந்திருந்தார். அன்பா வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு பிந்தன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. அன்பு மனைவி பத்மினி, அதே போல தினுஷ், சதன், வசந்தி எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். எல்லோருக்காகவும் பாடல் காத்திருக்கிறது. வணக்கம் போனிஷன், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இனிமையான காலை இப்பொழுது வணக்கம் என்று பார்த்தார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம். இந்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், கேகாலை மாவட்டம், சபரகம் மாகாணம், தரணிகல உடப்பல கீழ் பிரிவில் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் சனிக்கிழமை 7 மணிக்கு தேர் பவனி நடைபெற போகிறதாம் இன்றைய நாள். அதே போல இன்றைய நாள் சங்காபிஷேகம், பால்குடம் அனைவருக்கு சொன்னார். அதுக்கான ஆயத்தங்கள்லாம் செய்து கொண்டிருப்பதாக சொன்னார். அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.